0: குட்டி தடி தாடி.
1: நாங்கள் மூன்று சொற்கள் தான் கேட்டிருந்தோம், நீங்க மூன்று சொற்கள். அதான் போயிட்டே இருக்குது அப்படியே. சரி, என்னென்ன சொற்கள்
0: நீங்க
1: மறந்துட்டார் சொல்லுங்க சொல்லுங்க.
0: செங்காடு, படி,
1: செங்காடு,
0: படி,
1: படி ஏற்கனவே வந்து விட்டது.
0: குட்டி,
1: குட்டி,
0: தடி, தாடி,
1: சரி,
0: கட்டி.
1: இலகுவாக அந்த சொற்களை உருவாக்க முடிஞ்சது. அப்படியே இப்படியே போய் கொண்டிருக்கீங்க. எக்ஸ்பிரஸ்
2: லிஸ்ட் பெருசா இருக்குன்ற மாதிரி இருக்கு.
0: நேரம் தந்தீங்க.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி தேவகுமார்.
1: அடுத்த நேரிடம் செல்ல போன்றோம். அவர் என்ன சொற்களோடு வந்திருக்காரு என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? ஷல்வி. சொல்லுங்க ஷல்வி, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம் ஷல்வி. சரி, என்ன அந்த மூன்று சொற்கள்?
3: செங்கல், பட்டு, செடி.
1: செடி, செடி ஏற்கனவே வந்து விட்டது.
3: தாண்டு,
1: தாண்டு, தாண்டுக்கு வந்து மூன்று சொல்லி
3: குடியும்
1: ஏற்கனவே வந்து விட்டது. சரி, குடி, கல், மூன்று சொல்லிட்டீங்க. சரி, நன்றி நன்றி ஷல்வி. நன்றி. நீங்களும் இவர் தான் அழைத்து மூன்று சொற்களை உருவாக்கினால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். ஒரு முயற்சி தானே, முயற்சி செய்யலாம். 4164554000 இதுதான் உங்களுடைய தொலைபேசி இலக்கமாக இருக்கிறது. அடுத்த நேர் யார் என்று பார்ப்போமா? சானா,
2: நிச்சயமாக இணைந்திருக்கும். அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் எஸ் கே சிங்கம்.
2: வணக்கம் எஸ் கே சிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் நலமாக இருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன மூன்று சொற்கள் கண்டுபிடித்தீர்கள்?
4: சங்கு, சங்கு,
1: சங்கு,
4: சங்கு, குடி,
1: குடி ஏற்கனவே வந்து விட்டது.
4: செங்கல்,
1: செங்கலும் வந்து விட்டது.
4: மற்றது செங்கல் போனா பட்டு,
1: பட்டு,
4: மற்றது.
1: சரி, மூன்று சொற்கள் நீங்க சொல்லிட்டீங்க தானே. நன்றி
4: நன்றி நன்றி
1: நன்றி. அதாவது நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு அப்படி என்ற ஒரு ஊரை கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று இலங்கையிலிருந்து காத்தான்குடி. இந்த இரண்டு ஊர்களின் எழுத்துக்களை வைத்து நீங்கள் வந்து சொற்களை உருவாக்கணும். அதாவது இந்த ரெண்டு ஊர்களின் எழுத்துக்களையும் நீங்கள் எடுத்துத்தான் அந்த சொற்களை உருவாக்க வேண்டும். இதுதான் போட்டி நிகழ்ச்சியாக இருக்கிறது. பதில் தெரிந்தால், அதாவது சொற்களை உருவாக்கினால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். அழைக்க வேண்டிய எங்களுடைய தொலைபேசி இலக்கம்
2: 4165444040. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: ஸ்ரீஸ்குந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
5: நன்றி நல்லம்
1: நல்லம். நன்றி நன்றி. சரி ஸ்ரீஸ்குந்தராஜா, சொல்லுங்க, இந்த வீக்கெண்டுக்கு தயாராகிட்டீங்களா? ஓம், தயாராகிவிட்டீங்க. சரி, இப்ப இந்த மூன்று சொற்களையும் நாங்க கேட்போமா?
2: சாணம்
1: ஒரே கேள்வி இல்ல. சரி சொல்லுங்க பாப்போம், இந்த மூன்று சொற்களும்
5: தாங்கள்
1: என்ன என்ன சொல்?
5: தாங்கள்,
1: தாங்கள், தாக்கு, இக்கண்ணா, இக்கண்ணா இல்லையே, செங்கல் பட்டு காத்தான்குடி.
5: ஓ, பங்கு,
1: தங்குக்கும் தானா தானே, இது தாவண்ணா.
5: கடிகாடு,
1: கடி வந்து விட்டது. சரி,
5: காடு,
1: காடு, சரி, மூன்று சொற்கள் வந்து விட்டன ஸ்ரீஸ்கந்தராஜா. நன்றி
5: நன்றி.
1: நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164554040 இதுதான் எங்களுடைய தொலைபேசி இலக்கம்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum, Middlefieldicum, Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டுவேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
8: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
9: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
8: 416-284-7000 Cash Point.
10: Your favorite music
11: on your favorite station. 102.7.

0: நேரம் 8:26 ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமோடு இணைந்திருக்கிறீர்கள். ஸ்பார்க் லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வரசங்கமும் 2026 கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். ஸ்பெஷல் டிக்கெட் இவெண்ட் இன்று நாளை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 முதல் இரவு 8 வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகளை வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போது உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473655529 எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நம்ம ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பூவம்மா ஊர்கோளம் போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். இன்று தமிழ்நாட்டிலிருந்து செங்கல்பட்டு, அதே போன்று இலங்கையிலிருந்து காத்தான்குடி என்கின்ற ஊரை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். எங்களுடைய நேர்களும் இணைந்து ஏராளமான சொற்களை வந்து உருவாக்கி சொல்லியிருந்தாங்க. சாணா, என்னென்ன சொற்களை சொல்லியிருந்தாங்க?
0: ஆமாம், நேர்களை இணைந்து கொண்டு குட்டி, செங்காடு, குடி, கல், செங்கல், பட்டு, காடு ஆகிய சொற்கள் வந்து நேர்கள் எங்களுடன் இணைந்து கொண்டு பகிர்ந்திருந்தார்கள்.
1: இணைந்து பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் கனடாவின் பொருளாதாரம் மாற்றங்கள் இல்லாமல் இருந்ததாக புள்ளிவிரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எண்ணெய் அகழ்வும் கட்டுமானத்துறையும் பலவீனமாக இருந்ததை அது சுட்டிக்காட்டியுள்ளது. காலாண்டு அடிப்படையிலான பொருளாதார மந்தநிலை நூலிலையில் தவிர்க்கப்பட்டுள்ளது.
1: தமிழ்நாட்டில் அதிமுகவை அழிக்கவே தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கப்பட்டதாகவும் தமது சட்டமன்ற உறுப்பினர்களை தாவை காத்திருவிடுவதாகவும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் இன்பத்துறை சாடியுள்ளார். அதிமுகவின் 4 சட்டசபை உறுப்பினர்கள் ஏற்கனவே தாவைக்காவில் இணைந்துள்ள நிலையில் இன்னும் ஒரு முக்கிய உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கரும் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறார். அதேவேளை அதிமுகவை ஒருங்கிணைக்க பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அதன் கொள்கை பரப்பு துணை பொதுச்செயலாளர் இளவரசன் தமது பதவியை விலகியுள்ளமையும் கவனம் பெற்றுள்ளது.
0: இலங்கையில் பிக்குகளின் நன்மதிப்பை சிதைத்து பௌத்த சாசனத்தை அளிக்கும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சதிகள் அதிகரித்துள்ளதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் சாடியுள்ளது. அண்மைய காலங்களில் அதிகரித்துள்ள பிக்குகளின் குற்றச்செயல்கள் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலச அபிஷேகமும் ஜூன் 3 தேதி மாலை 4 முதல் இரவு 9 வரையும் ஜூன் 4 தேதி காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலச அபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ, 416-754-7338, 416-754-7338.
2: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
3: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599.
9: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
10: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவென்ட் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
11: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
12: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 647-982-6476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 647-982-6476. 647-982-6476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
13: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage, எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 647-891-0742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 647-891-0742.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
14: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
14: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-6388.
15: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
16: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994.
17: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: நேரம் 8:50 இருக்கின்றது. கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் நம்மூர் ஈவினிங். கனடா நெல்லியடி மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கத்தின் வருடாந்த ஒன்று கூடலும் விளையாட்டுப் போட்டியும் May 31 ஞாயிற்றுக்கிழமை நீல்சன் பார்க் 1555 நீல்சன் ரோட் ஸ்கார்போவில் நடைபெற இருக்கின்றது. கல்லூரியின் பழைய மாணவர்கள், சங்க உறுப்பினர்கள், ஆசிரியர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு விஜய் சோமசுந்தரம் தலைவர், 6479814825 6479814825.
1: நேரம் 8:51. இந்த வேளையில் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரமாக இருக்கிறது. அதுக்கு முன்னால் முக்கியமான சில விடயங்களை வந்து நாங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும்.
0: முழுமையாக சொல்ல வேண்டிய இரண்டு விடயங்கள் தான் இவை. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 2% அதிகரிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: அதே வேளையில் நள்ளிரவில் காலநிலையும் கூட 9°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது. நாளைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 16°C இருக்கப்போகிறது. சூரியஒளி நிறைந்த நாளாக நாளைய நாள் இருக்கக்கூடும். அதே வேளையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20°C சூரியஒளி நிறைந்த நாளாகவும் காணப்படும்.
0: இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அது மட்டுமல்லாமல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நினைத்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹானாலிங்கநாதன்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: Music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
3: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421. 416-626-8421.
6: ஸ்காம்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசின?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM. You're listening to

0: Your radio, your music. FM 102.7 East FM.
1: Show mercy on it.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
3: கலர் ரிப்பன்,
2: சுரேஷ்,
3: சங்கீத மேகம்,
2: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
7: Ajax Mitsubishi-யில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின் 4378607002.
8: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTA-க்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும்

0: கருக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
3: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
3: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions. கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
5: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: Weekend East FM 102.7 is cool.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Kum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
5: 416-461-6401.
6: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
8: FM 102.7, EastFM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன், 416-318-7875. தர்மினி, 647-5795-2. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோ டீம் முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663 6470 My Home.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோர்கேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும் மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 0.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகிலுள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா ஜூன் 6 மாலை 6 மணி முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்கட் அண்ட் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 4167521524 அல்லது 6478548384.
7: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: Weekend Vibration. East FM 102.7.
1: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் ஜூன் 3 மாலை 4 முதல் இரவு 9 வரையும், ஜூன் 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ, 416-754-7338.
2: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
4: RKS Saloonin புதியக் கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1 மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hitkarhill, Chinese Cultural Center முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
5: செய்யலாம்.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
11: Weekend East FM Tamil. 102.7.

0: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ,
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

0: This is East FM.
1: East FM. East FM.
2: That's what I'm talking about.

0: 9:03 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதிலிருந்து 11 மணி வரையில் உங்களை சந்திக்க இருப்பது வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு. வீக்கெண்ட் விடிஞ்சாச்சில் உங்களோடு நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: பாகினி சிவபாத சுந்தரம். வணக்கம் நிபாஜினி. வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் பாகினி, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் அதே போல் அமோகமா இருக்கிறேன்.
0: இன்னும் அமோகமா இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
1: அப்படியா? இந்த கூட்டணி புதுசா இருக்கே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: அதுவே ரொம்ப அமோகமா தான் இருக்கு. அதால இப்பிலிருந்து எல்லாம் அமோகமா நடக்கும்னு நம்மளாம் கூறைய பிச்சுக்கிட்டு கோட்டை போகுது.
1: அனுபவத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன்.
0: அதே அனுபவம். 9:00 வரையில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம்முக்கான தொடர்பு இலக்கம் 416-554-4040.
1: அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம்.ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கினூடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: மே மாதம் 30 காலை 9:03 உங்களை நாங்கள் சந்திச்சிட்டு இருக்கிறோம். இன்றைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சிலும் கூட உங்களுக்காக பல சிறப்பு அம்சங்கள் வருவதற்கு காத்திருக்கின்றன. அத்தோடு இந்த நாளில் வந்து பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடும் எல்லோருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையணும். அப்படி
1: நிச்சயமா எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையணும். அதோட நாங்களும் நீங்க சொன்ன போலவே எல்லா விஷயங்கள், அப்டேட்ஸ், உலக நடப்பெல்லாம் உங்களுக்காக எடுத்துட்டு வர போறோம். எனவே நீங்க செய்ய போறதெல்லாம் 11 மணி வரைக்கும்
0: எங்களோட இணைஞ்சிருக்க போறீங்க. பாட்டும் போடுவோம், அப்பப்ப பாட்டும் பாடுவோம். இப்ப ஒரு பாட்டை போடுவோம்.

0: இதுல ஒரு லைன் வரும் பாத்தீங்களா நிபாஜினி, கண்டு கொள்ளாரே நீ மாற்று பொன் வேலையா. இப்ப நாங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போடுவோம், அதை கண்டு கொள்ளாம போறவங்க ஸ்டோரிய பாத்துட்டு கண்டு கொள்ளாம போறவங்க, அதுக்கு முருகனோட நாங்க டீலிங்
1: வச்சுக்கோம். காலங்காத்தாலே முருகனோட டீல் போட்டுட்டு
0: முருகன் யோசிப்பார் உலகத்துல என்னென்ன ஜப்பாங்கார என்னென்ன கண்டுபிடிக்கிறான்,
1: நீ இந்த லிரிக்ஸ கண்டுபிடிச்சிட்டு என்ன வந்து டார்ச்சர் பண்றேன்னு யோசிக்க.
0: அதேதான் அதேதான். மே மாதம் 30ஆம் தேதி வரலாற்றை திரும்பி பார்த்தால் நிறையவே விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக உலக மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் டே, அதாவது இந்த நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்ற இந்த நோய் MS என்று சொல்லுவோம் இல்லையா, இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த உலகம் முழுவதும் இன்றைக்கு அனுசரிக்கப்படுகின்றது.
1: இன்னொரு நல்ல விஷயமும் நடந்திருக்கிறது. 1975 ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது, 1975 மே மாதம் 30ஆம் தேதி.
0: அதே போல் ஸ்பேஸ் எக்ஸ் வரலாற்று சாதனை படைத்த ஒரு நாளாக இருக்கின்றது, 2020 இப்ப எல்லோருக்கும் பிடித்தமான ஈலோன் மாஸ்க். பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் டெரரா இருப்பார், அந்த செயின் களவெடுக்கிற ஒரு மாதிரியே இருப்பார், ஆனா அவரோட விஜயத்தை பண்ணி அவட்ட நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். மனிதர்களை ஏற்றி சென்ற முதல் தனியார் விண்கலம் க்ரூ டிராகன் டெமோ 2 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது.
1: அதையும் தாண்டி இன்றைக்கு நான் நீங்களும் சேர்ந்து சேர இந்த கூட்டணியும் ஸ்பெஷலா,
0: அதையும்
1: கல்லுல கல்வெட்டுல பதிச்சு
0: இந்த விக்கியிலேயே பதிக்கலாம், யாருமே பதிக்கலாம் தானே, நாங்க பதிச்சு விடுவோம். இப்ப அடுத்த வருஷம் சொல்லலாம்,
1: அடுத்த வருஷம் கட்டாயம் சொல்ல போறோம். அதையும் தாண்டி நாங்க இப்ப அப்படியே காலநிலை எட்டி பார்த்தோம் என்று சொன்னா, இன்றைய சூரிய அஸ்தமனம் கூட மாலை 8:50 அது வரைக்குமே பிரகாசமான ஒரு நாளாக தான் இருக்க போகிறது. இப்பொழுது கூட வெளியே எத்தனை டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா 11 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது காலநிலை.
0: ஆனா இன்றைக்கு அது கூடிய வெப்பநிலையாக 21 டிகிரி செல்சியஸ் இருக்க போகுது. இப்ப நாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு, அதாவது நாங்க கொஞ்ச நாளைக்கு பாக்கல் தலைமுறை வாய்ட்டு தானே, அதுக்கு முன்னுக்கு 1 டிஜிட்ல சொல்லிட்டு இருந்தேன், இந்த வாயால இந்த 2 டிஜிட் சொல்றதே ஒரு சந்தோஷமா
1: சந்தோஷமா இருக்கு.
0: அதுக்கே நாங்க அந்த தீயோரோ அந்த முருகனை கேட்டு நன்றி சொல்லிக் கொள்ளலாம். அதே மாதிரி வாகன போக்குவரத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலான பெருந்தெருக்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது இன்னும் இன்னும் அவதானமாக செலுத்துங்கள். 401 யோக்மில்சி அண்மித்த பகுதியில், குறிப்பாக பேபியூவை அண்மித்த பகுதியில், யங் ஸ்ட்ரீட்டுக்கும் பேபியூக்கும் இடைப்பட்ட பகுதியில் விபத்து ஒன்று சம்பவித்திருக்கின்றது. இதன் காரணமாக கடும் தாமதமே அந்த பகுதியில் இருக்கின்றது. அதேபோல் ஏனைய இடங்களில் சுமூகமான முறையில் வாகன போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றன. வாகனங்களை செலுத்தும் பொழுது அவதானமாக செலுத்துங்கள்.
1: அப்படியே நாங்க வாகன ஏற்பளின் விலையும் பார்த்திடலாம். இன்று 2 சதவீதம் உயர்வடைய இருக்கின்றது டொரண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில்.
0: லிட்டர் 1க்கு 172.9 சதங்களுக்கு பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.

0: குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங் சொல்ல.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca
0: உங்கள் இல்லங்களை

0: ஃப்ரீ டெலிவரி. 1275 Morningside Avenue, Unit 14, Morningside and Shepherd Sandipil, Good Life Flooring. 416-293-0550, 416-293-0550, goodlifeflooring.ca.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்.
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
5: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். இன்றே பதிவு செய்ய அலையுங்கள் 416-292-2455. ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998. 6478334998.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Tandran Ritz & Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
10: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

0: இதுக்கு அடுத்தது என்ன பாட்டு போடுவோம்னு எனக்கு தெரியும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகா தானே
1: அப்படியே வந்து என்ன
0: குடும்ப பாட்டு
1: என்னன்னு பாத்தீங்கன்னா வாகினி, இப்ப இந்த வீக்கெண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு காலநிலை, அப்ப எல்லாரும் இந்த குடும்பத்தோட ஃப்ரெண்ட்ஸோட சொல்லி
0: சந்தோஷமா
1: இருக்கணும் தானே. அதுக்காக அந்த ஆரம்பத்துக்காக நாங்க இப்படி ஒரு
0: இந்த பாட்டை போட்டு உங்களுக்கு அந்த மூட வந்து வேற ட்ரை பண்ணி
1: குடும்பத்தோட இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இந்த மூட வர பண்ணி
0: எங்களை வாழ்த்தலாமே ஃப்ரெண்ட்ஸ் அதானே. வழக்கம் போலவே இந்த வார இறுதியும் உங்களுக்காக ஒரு சிந்தனையை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம். பெரும்பாலான நேரத்துல நாங்க நினைக்கிறது இந்த சக்சஸ் அல்லது வெற்றி அப்படின்ற என்னண்டோ பெருசு பெருசா ஏதாவது சாதிக்கணும், அதாவது பெரிய ஒரு வீடு வாங்கணும், அல்லது பிடித்தமான எல்லோருக்கும் பிடித்தமான பிராண்டட் கார் ஒன்று வாங்கணும், இல்லாட்டி லூயி விட்டோன் ஹேண்ட்பேக் வாங்கணும்,
1: இதெல்லாம் ஒரு சாதனை,
0: இதெல்லாம் ஒரு சாதனைன்னு நாங்க வச்சிருப்போம், எங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாதனையா. ஆனா இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தை செய்யறது தான் சாதனையான்னு சொன்னா இல்லை, நிச்சயமாக வெற்றி என்பது சின்ன சின்ன காரியங்களில் தொடர்ந்து செய்வது. இப்ப உங்களுக்கு இன்னைக்கு நீங்க மைண்ட் அப்செட்டா இருக்கு, இல்லாட்டி நீங்க ரொம்ப டவுனா இருக்கிறீங்க, இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்காக நீங்கள் அந்த நாளை புதுப்பித்துக் கொள்றீங்க, உங்களுக்காக நீங்க வந்து வாக்கிங் போறீங்க, அல்லது உங்களுக்காக ஒரு ஹெல்தியான சாப்பாடு சாப்பிடுறீங்கடா, அது கூட ஒரு வெற்றி
1: தான்.
0: உங்களுடைய குழந்தைகளை வந்து உங்களால கவனிக்கக்கூடியதா இருக்கு, நீங்க வந்து தலை இடிக்குது என்றாலும் நீங்க உங்க குழந்தைகளை கவனிக்கிறீங்க, இல்லாட்டி வேலைக்கு போறீங்க, அதாவது உங்களை மீறி நீங்க ஒரு விடயத்தை செய்யறீங்க, உங்களுக்கு மீறி உங்களோட சக்தியை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா அது கூட ஒரு வெற்றி தான். சின்ன சின்ன காரியங்களிலும் கூட வெற்றி இருக்கு,
1: அந்த சின்ன சின்ன வெற்றிகளையும் நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம்.
0: இல்லாட்டி லைஃப் ரொம்ப போர் அடிக்கும், இங்க எப்பயாவது வெக்கேஷன் போனா தான் உங்களுக்கு வெற்றி, இல்லாட்டி ஏதாவது பெருசா செஞ்சா தானே. நாங்க வருஷத்துல ரெண்டு தரம் தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி
1: இருக்கலாம், எனவே எந்த சின்ன வெற்றியா இருந்தாலும்
0: நல்ல காஃபி ஒன்று குடிக்கிறீங்களா அதுவே ஒரு வெற்றி தான் இல்லையா சனிவாஜினி, வாங்க குடிப்போம்.
1: சரி, அப்படியே நாங்க சிட்டி ஆஃப் டொரண்டோ பக்கம் போய் பார்த்துடலாம், அங்க என்ன நடக்குது சொல்லி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைய தினம் இந்த வாகனம் இல்ல ரோட் க்ளோஷர்ஸ் எல்லாம் இருக்குத சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக டவுன் டவுன் பக்கம் நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதை கவனிச்சுக்கொள்ளுங்க, தவிர்த்துக்கொள்ளுங்கன்னு தான் சொல்லணும். ஏண்டா டாண்டா ஸ்ட்ரீட், எலிசபெத் ஸ்ட்ரீட் எல்லாம் இன்றைக்கு ரோட் க்ளோஷர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள்.
0: வீதிகள் முடக்கப்பட்டிருக்கும் வாகன போக்குவரத்துக்கு அதோடு இந்த விவோக் யூஎச் நைட்டட் வந்து இன்றைக்கு இடம்பெறுகின்றது. இதன் காரணமாக தான் இந்த வீதி முடக்கங்கள் இடம்பெறுகின்றன. அதே போல் இந்த வார இறுதி உங்களுக்கு மிக அருகில், அதாவது ஸ்காபரோ ஏஜின் கோட் பகுதியில் சமூக ரீதியிலாக சுற்றாடல் தினமாக இன்றைய நாள் இருக்கின்றது. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யலாம்டா, இப்போ நார்மலாக ப்ளூ பின் கிரீன் மில்ல போட முடியாது இருக்குது, நீங்க எல்லாரும் கள்ளமா அவ்வளவு போட்டிருப்பீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, போடக்கூடாத விடயங்கள் இருக்குத்தானே, அதாவது உங்களுடைய பழைய லத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் பயன்படுத்திய ஆடைகளாக இருக்கலாம், அல்லது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கழிவுகளாக இருக்கலாம், இவை எல்லாவற்றையும் இலவசமாக நீங்கள் இன்றைக்கு கழிவகற்ற முடியும் இந்த இடங்களுக்கு சென்றால். இவற்றை உலகால நீங்க ஒளிச்சு ஒளிச்சு போடுறீங்கன்னு சொன்னா அதை நீங்க நிப்பாட்டுங்க, என்ன பிடிபட்டா உங்களுக்கு பெரிய டிக்கெட்டா வச்சிருவாங்க. ஆகவே இந்த பொருட்களை சரியான முறையில் கழிவகற்றுதல் என்பது மிக மிக முக்கியம். trono.ca/environmentday என்ற இணையதளத்திற்கு சென்றால் இது தொடர்பாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம்.
1: எப்படிடா அந்த ப்ரூம் ஸ்டிக்கர்னு சொல்லி இப்ப எல்லாரும் கிளீன் பண்ண வலிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: தும்புதடியே.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்துக்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 4379841061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 9:43 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்க ஃப்ரீயா உங்களை எங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னா இந்தியாவுக்கு, இல்லாட்டி நீங்க விசா எடுக்கணும், அதோட நீங்க ஃபிளைட்ல ரொம்ப தூரம் இருக்கணும், அதெல்லாம் இல்லாம உங்களை நாங்க ஃப்ரீயாவே கூட்டிட்டு போறோம்.
1: ரொம்ப அடிபட்ட மாதிரி இருக்கு,
0: ரொம்ப அடிபட்டு. இந்தியா இந்தியா எல்லாம் பக்கத்துல போனாலே ரொம்ப அடிபட்டு.
1: சரி, நாங்களும் வந்து இந்தியாவில என்னென்னலாம் இடம்பெறுதுன்னு நாங்களும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா, திருச்சி கிழக்குக்கு செல்கிறாராம் தமிழ்நாட்டு சிஎம் விஜய் என்று சொல்லி ஒரு இன்றைய செய்தியாக வெளியா இருக்கிறது. அதையும் தாண்டி ஏராளமான வேற வேற செய்திகளும் வெளியா இருக்கின்றன.
0: திருப்பரங்குன்றத்தில் வந்து அடிப்படை வசதிகளை கூட செய்ய தவறி இருப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று சொல்லி அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்து தெரிவித்திருக்கின்றார். இந்த வைகாசி விசாகம் சிறப்பு தினம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த இதில் வந்த விசேட பூஜைகளின் பொழுது பக்தர்கள் மயக்கத்திற்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். தமிழக அரசுக்கு இது சார்பாக டி டி வி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்.
1: இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா, கர்நாடக அரசியலில் முக்கிய முன்னேற்றமாக காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவராக டி கே சிவகுமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வெளியா இருக்கிறது. இதையடுத்து அவர் கர்நாடகத்தின் புதிய முதலமைச்சராக June 3 பதவியேற்க வாய்ப்பிருப்பதாகவும் கட்சித் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: விஜய் வந்து முதலமைச்சராக வந்த பின்னர் தான் செய்ய போற முதலாவது விடயம் என்று சொல்லி இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவேன், மதுபான கடைகளை மூடுவேன் என்று சொல்லியிருந்தார். இது தொடர்பாக பேசும்பொழுது 717 மதுபான கடைகளில் 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன, மீதமுள்ளது அப்போது என வேல்முருகன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 60.1% கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன, 39.19% கடைகளை மூட வாய்ப்பு இல்லை என்றுதான் டாஸ்மாக் பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. விஜயகாந்த் ஃபேனா இருப்பாங்க போல, புள்ளி விவரத்தை இப்படி போட்டு தாக்குறாங்க. மிச்சம் வந்து எப்போ மூடப்படும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை இப்பொழுது எழுப்பியிருக்கின்றார்.
1: சரி, இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எங்க போனாலும் அவரோட பேர் எங்கேயாவது வந்துடும். ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா, அவருடைய மகள், இளைய மகள் வந்து இந்தியாவுக்கு போய் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்திருக்கிறாங்களாம். அந்த ஒரு விமானம் மூலம் போய் ராஜஸ்தானுக்கும் செல்கிறாரும் கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள்.
0: அதேபோல் சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்று நிரூபித்த மக்களுக்கு நன்றி சொல்கின்றேன் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். சேலம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்த மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை நேரில் சென்று அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: இந்திய செய்திகள் பார்த்தோம். இதுபோல் ஏராளமான விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.

0: 9:50 நிமிடம் முதலமைச்சர்கிட்ட பாட்டு போட்டிருக்கிறோம். எங்களை ஏதாவது பார்த்து பண்ணுங்க. யார்
1: யாரெல்லாம் என்னென்ன பார்த்து பண்ண போகிறாங்களோ தெரியலை, நாங்கள் அதனால் அமைதியாக
0: ஏதாவது உங்களால் முடிஞ்சதோ பார்த்து பண்ணுங்க. இப்போ உங்களை மறுபடியும் ஃப்ரீயாக இந்தியாவுக்கு போயிட்டா பக்கத்துலேயே தான் இலங்கை இருக்குது, அங்கே போயிட்டு
1: அதுக்கு கூட்டிகிட்டு போக முடியலாமா?
0: அதான் நீங்கள் இப்போ குறுக்க நீந்தி வேற போகிறாங்களா? உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல ஒரு தப்பும் இல்லை.
1: எனவே இலங்கை செய்திகளை தான் பார்க்க போகிறோம். அங்கே என்னெல்லாம் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், புனித வெசாக் பூரணி தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகிறது. அரசமைப்பு 34வது பிரிவின் கீழ் தான் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த பொதுமன்னிப்பு 61 கைதிகளுக்கு ஜனாதிபதியால் வழங்கப்பட்டிருக்கிறது.
0: தையட்டி விகாரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களை எடுத்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை பலாலி போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். வெசாக் தினத்தை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் தையட்டி விகாரையில் நடைபெற்று வரும் நிலையில் விகாரைக்கு சற்று தொலைவில் காணி உரிமையாளர்கள் போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்நிலையில் வடமராட்சி பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் விகாரைக்கு செல்வதாக கூறி விகாரை பகுதிக்கு சென்று அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடி புகைப்படங்களையும் எடுத்திருக்கின்றார்கள். அதனை அவதானித்த போலீசார் இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த வேளை முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதை அடுத்து இருவரையும் கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை இப்பொழுது முன்னெடுத்திருக்கின்றார்கள்.
1: இன்னொரு செய்தியாக பார்த்தீங்கன்னா, பருத்தித்துறை பகுதியில் இருந்து கடற்தொழிலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் காணாமல் போனமை தொடர்பில் கடற்படையினர் நீண்ட தேடுதல்களை நடத்தி வருவதாக ஒரு செய்தி வெளியாகிறது. தேடுதல் பணிகள் வந்து விஸ்தரிக்கப்பட்டு இந்திய கடல் எல்லைப் பகுதியை அண்மித்த இடங்களிலும் தேடுதல் நடாத்த இந்திய அரசாங்கத்தின் அனுமதிகளை பெற்று தேடுதல் பணிகள் முன்னெடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது யார் சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேடுதல் நடவடிக்கைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமாரன் இதை பற்றி செய்திகள் வெளியிட்டிருக்கின்றார்.
0: தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் ஒருவரை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் மற்றும் மற்றொரு வைத்தியர் உள்ளிட்டோருக்கு எதிரான நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையிலும் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளையும் பரப்புரைகளையும் மேற்கொண்டதாக தெரிவித்து தெல்லிப்பளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் குறித்த வழக்கினை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன், மற்றொரு வைத்தியர், தனியார் ஊடகம் மற்றும் யூடியூப் தளங்கள் உள்ளிட்ட சில தரப்புகளுக்கு எதிராக தாக்கல் செய்திருந்தார். வழக்கு விசாரணையின் பொழுது எதிர் மனுதாரர் தரப்பு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் குறித்த வழக்கின் கட்டளைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 19 தேதிக்கு நீதிமன்றம் திகதியிட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்திறனை லக்ஸான் டயஸின் வழிகாட்டலில், சட்டத்திறனை கனகலிங்கம் கிஷோபனாவும், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் சார்பில் சட்டத்திறனை கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகி இருந்தார்கள்.
1: 9:53 நிமிடம் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663 6470 Oh My Home.
1: Ajax Nissan and Infinity il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaaganam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Mohammad Lebi, 437-477-7960 437-477-7960.
2: Prisha Law Professional Corporation.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
3: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kinalitis.com.
5: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

0: 10:01 புதிய மனத்தி அளத்துக்குள் நுழைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 11 மணி வரையில் உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம்.
1: தொடர்ந்து நீங்களும் istfm.ca.com நிகழ்ச்சிகளை கேட்க முடியும். அது மட்டுமில்லாமல் உங்கள் மொபைலிலும் கூட istfm ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7.
0: 9 மணி வரையில் உங்கள் istfm-இல் தமிழ் நேரலை ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். மே மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை உங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நிபாஜினி, இந்த வருஷம் வெற்றி என்பது பெரிய காரியங்களை செய்வதில் மாத்திரமில்லை, சின்ன சின்ன காரியங்களை தொடர்ந்து சிறப்பாக செய்வதில் தான் உள்ளது. இந்த கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க 5 நிமிஷம் தான் ஒர்க் அவுட் பண்றீங்க என்றாலும் அது ஒவ்வொரு நாளும் பண்ணணும், அதாவது நீங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேணும். எப்பயாவது ஒரு நாள் திடீர்னு 4 மணித்தியால ஒர்க் அவுட் பண்றதை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நீங்க ஒர்க் அவுட் செய்யும் பொழுது அதனுடைய விளைவுகள் வந்து இன்னமும் ஆரோக்கியமானதாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை நீங்க பாப்பீங்க. அத மாதிரி உங்களோட கன்சிஸ்டன்சி எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த சின்ன சின்ன மாற்றங்கள், அந்த சின்ன சின்ன காரியங்களில் கூட உங்களுடைய வெற்றி இருக்கு.
1: அந்த சின்ன சின்ன படிகள்ல தான் அந்த வெற்றி அமைந்திருக்குன்னு சொல்ல வரீங்க.
0: அதே தான், அந்த குட்டி படியை நீங்க இக்னோர் பண்ண முடியாது. இப்ப பேர் எலிவேட்டர் தான் அடுப்பு, எஸ்கலேட்டர் தான் அடுப்புன்னு சொன்னா அந்த குட்டி படியை யாரு வருவா, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு நாங்க இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம்.
1: எனவே 11 மணி வரை நீங்களும் இணைந்திருக்க முடியும் வீக்கெண்ட் விடிஞ்சாச்சு நிகழ்ச்சியோடு.

0: பட்டு மன்னப்பா சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த சின்ன சின்ன படி எடுத்து வச்சு போகணும், அதுக்கு தான் இந்த சிகரத்தை ஏறுறதுக்கு அந்த சின்ன சின்ன படியெல்லாம் தேவைன்றதுக்காக தான் இப்படி ஒரு
2: அறிவும் அனுபவம் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போகும் நிபாஜினி.
1: உங்களோட அளவுக்கு இல்லை தான்,
2: ரெண்டாவது இந்த சிச்சுவேஷன்ஸும் வேற லெவல்.
1: சரி, நாங்களும் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. நிகழ்ச்சியோட நேரம் 10:08.
2: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் வழங்கும் மலிவு விற்பனை தகவல்களை கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த மனத்தி அளத்தில் அதனையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலக செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா இருக்குத்தானே, மெட்டாவாக இருக்கலாம், அதில் தான் இப்போ இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் இருக்குது, யூடியூப், ஸ்னாப்சாட், டிக்டாக். அண்மை காலங்களில் இந்த இளம், அதாவது 10 வயதினர் இருக்கிறாங்க தானே சிறுவர்கள், அவர்களுக்கு பாதிப்பை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தகங்கள் இப்போ வெளிவந்திருக்கு. பாட்காஸ்ட்ல இதை பற்றி பேசுகிறாங்க, செய்திகள் நிறைய வருது. அதே மாதிரி இவர்களுக்கு எதிராக, அதாவது இந்த சமூக ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக வழக்குகளும் அடுக்கிட்டே போறாங்க. அண்மையில் அமெரிக்காவினுடைய கென்டக்கி மாநில பள்ளி நிர்வாக அமைப்புக்கு கிட்டத்தட்ட 27 மில்லியன் டாலர்கள் இழப்பீட்டை சமூக ஊடக நிறுவனங்கள் வழங்க இருக்கின்றார்கள். சமூக ஊடகங்கள் மாணவர்களின் மன நலனை மோசமாக பாதிப்பதாக பள்ளி நிர்வாக அமைப்பு குற்றம் சாட்டியிருந்தது. நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்னர் குற்றம் சாட்டப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் பள்ளி அமைப்போடு பேசி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் தளங்களின் உரிமையாளரான மெட்டா 9 மில்லியன் டாலரை பள்ளிக்கு செலுத்துவதற்கு ஒத்துக்கொண்டது. அதேபோல் யூடியூப் 2 மில்லியன் டாலர், அடுத்தது ஸ்னாப்சாட், டிக்டாக் 2 நிறுவனங்களும் 8 மில்லியன் டாலர் கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொண்டு இந்த வழக்கு சுமூகமாக தீர்ந்தது. ஆனால் இதிலேருந்து எங்களுக்கு தெரிய வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு வழக்கு போகிறதுக்கு முன்னுக்கே இவங்க இந்த டீலிங்கை வச்சு முடிக்கிறாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே பாதிப்பு அப்போ இருந்திருக்கு, உண்மையாகவே அவர்கள் மீது தவறு இருந்திருக்கு. உங்களோட வீட்லேயும் சிறுவர்கள் 10 வயதினர் இருக்கிறாங்க, அவங்க இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் மேம்போக்காக இருந்துடாதீங்க, கொஞ்சம் கூட அதை பற்றி கவனியுங்கள். மாணவர்களுக்கு மன நெருக்கடி என்பது மிக மிக கொடுமையானது, அதாவது அந்த வயதும் வர ரொம்ப ரிஸ்கியானது. ஆகவே தயவு செய்து நீங்கள் அவதானிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதைத்தான் இந்த செய்திகள் எங்களுக்கு காட்டுகின்றன.
1: இன்னொரு செய்தியும் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையேயான இந்த தற்போதைய போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்கள் நீட்டிக்கும் ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய உயர்மட்ட ஆலோசகர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நம்ம ஒரு தெளிவான முடிவு எதுவும் வெளியாகவில்லை. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடாது, ஹோமஸ் நீரிணையில் முழுமையாக திறக்கப்பட வேண்டும், அங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்ணிவெடிகளை அகற்ற வேண்டும் என ட்ரம்ப் வலியுறுத்தி இருக்கின்றார். இதற்கு பதிலாக ஈரான் நாங்கள் சும்மாவா என்று சொல்லி அவர்களும் இத்தகைய கோரிக்கைகள் அளவுக்கு முறியவை என்றும் ட்ரம்ப் ராஜதந்திர முயற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் அவர்களுடைய அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்றும் கூட ஈரான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரு நாடுகளும் இந்த போர் நிறுத்தத்தை நீட்டித்து அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கான கட்டமைப்பில் உடன்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தாலுமே கூட இதுவரை ஒரு உறுதியான முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது.
2: உலக செய்திகளை உங்களோடு நாங்கள் பயந்திருந்தோம். இன்னும் பல செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தொடர்ந்து மீஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருங்கள்.

0: 10:14 எஸ்டிஎஃப்எம் வானொலியில் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. ஒளிந்து கொண்டிருக்கிறது
1: அப்படி வர நாங்கள் விளையாடுவோம் கொஞ்ச நேரத்துல. இப்பொழுது நியூ ஓஷன் வழங்கும் மெலவி விற்பனை தகவல்களை அறிய இருக்கின்றோம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் போலவே இந்த வாரம் தங்களுடைய மாபெரும் விற்பனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு டென்ட் சீலாக தாயகத்து பள்ளங்களுக்கான ஒரு டென்ட் சீலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏராளமான பல வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரெஷ் இளநீர், கப்பல் வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், அன்னாசி பழம்னு சொல்லி ஏராளமான பழங்கள்லாம் வந்து டென்ட் அமைக்கப்பட்ட ஒரு டென்ட் சீலாக நியூ ஓஷனுக்கு வெளியே விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கீக்கம்பு 99 சென்ட், கோவா பவுன் 99 சென்ட், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, சூய்ப்பட்டோ, முள்ளங்கி ஒவ்வொன்றும் பவுன் 1.95. நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஓனியன் பேக்கெட் ஒவ்வொன்றும் 1.95. புடலங்காய், பாவக்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99. நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கேல், கொலான் கட்டு 2.99. பைட்டங்காய், கிரீன் சில்லி, தா சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99. நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட், பூசணிக்காய் பவுண்ட் 1.49. நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக மீன் சந்தில் பெறுகின்ற பொழுது ப்ளூ ஃபிஷ் திரிக்கை 5.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம். சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.99. சீம்பிரியம் ஃபிஷ் வந்து பவுண்ட் 7.99. சூடமீன் 3.99. சுவாபாறை பவுண்ட் 7.99. கொடுவாசலை 9.99. ரால் பவுண்ட் 4.99. போக் பவுண்ட் 4.99. அதுபோல மட்டன் பவுண்ட் 10.99. சிக்கன் லெக் 2.49. சிக்கன் பிரஸ்ட் 6.99. சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99. நீங்க பெற்றுக்கலாம். ஊர்கோழி 6.99 அல்லது மூண்டை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சிலோன், கொடுவா, காலை, நண்டு, ஃப்ரெஷ் நத்தலி, கலவாய், கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மீன் சந்தில் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல நியூ ஓஷன்ஸ் பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் நீங்க வருகின்ற பொழுது குறிப்பாக போ பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, எம்டி பிராண்ட் சர்பத் 750 மில்லி 6.99, எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 6.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 5 டெல்மேட் சோயா 3.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 500 கிராம் எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஒவ்வொன்றும் ஜாம் 3.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 250 கிராம் ஸ்ரோன் கிரீன் டீ 5.99, 1 கிலோ கோக்கனமில் பவுடர் 15.99, 3 டென் ஃபிஷ் 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பூஜை பொருட்கள், சமையல் உபகரணங்கள், மட்பாண்ட சமையல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ளலாம். கோடை காலத்தில் உங்கள் வீடுகளில் வைக்கக்கூடிய அனைத்து பூமரக்கன்றுகள், மரக்கறி கன்றுகளும் இப்பொழுது இங்கே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்ட அந்த விற்பனை இடம்பெறுகிறது. அதேபோல ஏராளமான தாயகத்து பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம், தரம், மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்ச் அந்த பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தங்களுடைய விஷேட விற்பனையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் திறந்திருக்கிறது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 21 55 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ்

0: நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128
0: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர். எப்பவுமே ஒரு படி மேல.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
5: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 6478523141.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: 10:32 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமைப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சமைப்பு திட்டத்தில் சேரும்பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. தொடர்புகளுக்கு 416-900-4599.
0: உலக செய்திகள் கொஞ்சத்தை நாங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த உலக வெப்பமயமாதல் குறித்து எங்களுக்கு நிறையவே இப்போ நாங்களே இப்போ அனுபவிச்சிருப்போம். இப்போ எங்களுக்கு குளிராக இருக்கு, இது என்னென்ன உலக வெப்பமயமா வெப்பமயமாதல்னு வெப்பம் அதிகரிச்சுட்டே போகணும்ன்ற அர்த்தம் இல்லை. சாதாரண அதாவது இயல்பை காட்டிலும் வெப்பநிலை வித்தியாசமாக இருக்கிறதே குளோபல் வார்மிங் தான். நாங்களே பார்த்துருப்போம், ஒரு 3 மாதம் இருக்கிற குளிர்காலம் வந்து கனடாவில் வந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு நீடிச்சது. டெம்பரேச்சர் வந்து இயல்பை காட்டிலும் குறைவாக இருந்தது. அதே அளவுக்கு இப்போ கோடை காலத்தில் அது ஒரு காட்டு காட்டப்போகுதுன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இலங்கை இந்தியா பக்கம் போனீங்கன்னு சொன்னால் தாங்கவே முடியாத ஒரு வெப்பத்தை அங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இது வரைக்கும் அங்க இருந்தவங்களுக்கே தாங்க முடியாம இருக்கு, அதாவது இயல்பை விட கூடவா இருக்கு. இந்த மாதிரி உலக வெப்பமயம் மயமாதல் குறிப்பாக பொறுத்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி 2026 இந்த ஆண்டு முதல் 2030 வரையில் உலகில் இதுவரையில் பதிவான மிக அதிகமான வெப்பமான ஆண்டுகளை சந்திக்கும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நாங்க பார்க்காத அளவு வெப்பத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு வருடமாவது 2024 விட அதிக வெப்பமான ஆண்டாக இருக்கும் வாய்ப்பு வந்து 86% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சராசரி உலக வெப்பநிலை தொழில்துறை புரட்சிக்கு முந்தைய காலத்தை விட 1.5 டிகிரி செல்சியஸை தற்காலிகமாக மீறும் வாய்ப்பும் கூட அதிகமாக இருக்குது. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் முக்கிய இலக்கை எட்டுவது மேலும் சவாலாக மாறி வருது. இப்போ இந்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு கூட இப்போ அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கறது கிடையாது. அவங்களுடைய அந்த நோக்கங்கள் இருக்குதானே, அது எதுவுமே அடைகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது ஹீட் வேவ்ஸை நாங்கள் பார்க்கலாம், அதிக மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை நீங்கள் பார்ப்பீங்க, காட்டுத்தீ அபாயம் அதிகரித்தல், விவசாய விளைச்சல் குறைதல், கடல் மட்ட உயர்வு, ஆர்க்டிக் பனிப்பாறைகள் வேகமாக உருகுதல். இதில் இந்த ஆர்க்டிக் பனிப்பாறை உருகினா மட்டும் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவோம். ஏற்கனவே ஆர்க்டிக்கில் வாழ்கிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி பல விடயங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலக வெப்பமயமாதல்ன்றது வந்து எதிர்கால சந்ததியிட்ட பிரச்சனைன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதாவது எங்களுடைய குழந்தைகள் தான் அதை பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இவ்வளோத்துக்கு அது மாறி இருக்குண்டா, நாங்கள் வாழ்கிற காலத்திலேயே இதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. இது வந்து இன்றைக்கு அனுபவித்து வருகின்ற ஒரு நிதர்சனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க.
1: அதுவும் கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா ரீஜன்ல எல்லாமே வந்து இந்த ஹீட் வேவ்ஸ் மார்னிங்கும் வழங்கப்பட்டிருந்தது. போதுண்ட சூரிய பகவானே கொஞ்சம் அடக்கி
0: வாசிங்க, அப்போதான் நீங்கள் மிதமாக இருப்பீங்க. ஒரு வருஷத்தில் 4 நாள் தான் இருப்பீங்க போல இருக்கு.
1: அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வரலாம் என்று கூட எதிர்பார்க்கலாம் இந்த கோடை காலத்தில். சரி, அப்படியே நாங்கள் காசா நிலைமை மேலும் மோசமடையும் அபாயம் என்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்க போகிறோம். காசா பகுதியில் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டை மேலும் விரிவுபடுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் அங்குள்ள மனிதாபிமான நெருக்கடி தீவிரமடையலாம் என ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றன.
0: பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இசெஃபமோடு இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு, ஒழித்துக் கொண்டு இருக்கின்றது.

0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
1: 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3 4 1 6 7 7 9 2 3 2 3
2: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum, Middlefieldicum, Idil. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
3: தாயே தாயே அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள், உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5755-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham,
4: 416-461-6401.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656-416-908-5656.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: 10:48 எஸ்எஃப்எம் வானிலையில் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் தரும் தகவல்களை கேட்டறியப் போகிறோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக மீன் சந்தில் வருகின்ற பொழுது சூடை பவுன் சுடுமீன் பவுன் 3.99, ப்ளூ ஃபிஷ் 3 கை 1 பவுன் 5.99, சால்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது பவுண்டு 7.99, சீம்பிரியம் பவுன் 7.99, சுவா பாறை பவுன் 7.99, கொடுவா சிலைஸ் 9.99, ஃப்ரெஷ் ஆல் போக் 1 பவுன் 4.99, அதுவரை ஆற்றாட்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.99, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.99 நீங்கள் பெற்றுக்கலாம். அதுவரை குறிப்பாக நீங்கள் சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99 நீங்கள் பெற்றுக்கலாம். சிலோன் கொடுவா, சிலோன் காலை மீன், சிலோன் நண்டு, ஃப்ரெஷ் நெத்திலை, கலவாய், கும்பலா பாறைன்னு சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கலாம். கிக்கம்பர் 99 சென்ட்ஸ், கோவா பவுன் 99 சென்ட்ஸ், அதுபோல கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99, ஸ்பினிக் பேக், கிரீன் ஓனியன் பேக்கெட் ஒவ்வொன்றும் 1.99, அதுபோல புடலங்காய், பாவக்காய், தாமரை கிழங்கு, பெல் பேப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்கள் பெற்றுக்கலாம். கேல் கொலால் கட்டு 2.99, பைட்டங்காய், கிரீன் சில்லி, தாச்சில்லி ஒவ்வொன்றும் 3.99, பீட்ரூட் பூசணிக்காய், பட்டக்காய் பூசணிக்காய் ஒவ்வொன்றும் 1.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பட்டக்காய் 1.79, பட்டர்நாட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஒன்று 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99, தக்காளி பழம் பவுன் 2.49, முருங்கைக்காய் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல பனங்கிழங்கு, வாழைத்தண்டி, நீத்து, பூசணிக்காய், வல்லாறை, பொன்னாங்கண்ணின்னு சொல்லி அத்தனையுமே நீங்கள் வருகின்ற பொழுது ஃப்ரெஷ்ஷாக பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். அதுவரை 4 பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 8 பவுன்ஸ் பாயசப்பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் உளுந்து பெண்ணை 2.99, 6 பவுன்ஸ் கரும்பு சேனி 7.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 5 டெல்மேஷ் சோயா 3.99, 250 கிராம் சிலோன் கிரீன் டீ 5.99, 3 டென் ஃபிஷ் 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி 6.99 நீங்கள் பெற்றுக்கலாம். அதுபோல 500 கிராம் எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக கோடை காலத்தில் நீங்கள் உங்கள் இல்லங்களில் வைக்கக்கூடிய அனைத்து பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக கனகாம்பரம், அடுக்குமல்லி, பாரிஜாதம், வாழைமரம், மணி பிளான், துளசி, கற்பூரவல்லி, வல்லாரி பாஸ்கெட் என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல முருங்கை மரம், மரக்கறி கன்றுகள் அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கலாம். பல வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் பவுண்ட் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி 2.99 பாக்ஸாக பெற்றுக்கொள்ளும், ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99 பவுண்டாக பெற்றுக்கொள்ளலாம், அன்னாசி பழம் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டில் ஒரு காய்கறி பழங்களுக்கான சேல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, வெட்டியும் கொடுக்கப்படுகிறது 10 பீஸ், 30 ரூபாய்க்கு நீங்க பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸ், பலாப்பழம், செவ்வள நீர், கப்பல் வாழைப்பழம் சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுதந்திர அம்மாளியுடன் டாப்ஸ் கார்டன் ஃபிஞ்ச் அந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 10:51 எஸ்எஃப்எம் வானொலியில் இணைந்திருக்கின்றீர்கள். வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு. கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஊழலமெல்லாம் சுத்தி காட்டின வாயினி, கனடாவை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை பேசாமல் போகலாமா?
2: அதான் எங்களை கனடாவுக்கு நாங்கள் பண்ணுற துரோகம் இல்லையா? அதனால தான் நாங்கள் 10:40 கிளம்புற ஆக்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தை சொல்லிட்டே போகலாம். கனடாவிலுடைய பொருளாதாரம் இப்பொழுது டெக்னிக்கல் ரிசெஷன், அதாவது தொழில்நுட்ப மந்தநிலை, இதுதானே பல வருஷமாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது வந்து இப்போ போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் இடையில், அதாவது 2வது காலாண்டு Q2 நாங்கள் போகிறோம் இல்லையா, இது இப்பொழுது பொருளாதாரம் 2வது காலாண்டிலும் கொஞ்சம் சுருங்கி இருக்கின்றது. இதனால் நாடு தற்பொழுது டெக்னிக்கல் ரிசெஷன் நிலைக்கு நுழைந்துள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் ஏப்ரல் மாதத்தில் சுரங்கம், எரிசக்தி மற்றும் உற்பத்தி துறைகளில் முன்னேற்றம் காணப்பட்டதால் மீட்பு நம்பிக்கை இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோல் இந்த நிதியாண்டில் கனடாவின் கூட்டாட்சி பட்ஜெட் பற்றாக்குறை 55.3 பில்லியன் டாலராக உயர்ந்திருக்கின்றது. அரசின் செலவுகள் அதிகரித்ததும் பல்வேறு திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதும் இதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் இதெல்லாம் நாங்கள் சொன்னாலும் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சீனாவுடன் வர்த்தக உறவை விரிவுபடுத்த கூட கனடா முயற்சித்து வருகின்றது. கனடாவினுடைய இந்த பயணத்தின் பொழுது, அதாவது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியின் அரிய கனடா பயணத்தின் பொழுது 2030க்குள் கனடாவின் சீனாவிற்கான ஏற்றுமதியை இரட்டிப்பாக்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கு. ஆகவே எங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: என்னதான்
2: பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை பட்டாலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறபடியால நல்லது நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஆகவே நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்ப போறோம்.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு அபர்ணா மற்றும் ராஜேஷ் இணைந்திருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றிகளையும் கூறி உங்களுக்கு இன்னைக்கு நாள் நல்லதா அமையணும், வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
2: பாகினி சிவபாத சுந்தரம்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Grey Stone Luxury Homes.
2: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
2: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
4: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேலன் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ. 6479804779.
5: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை, ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
5: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures, 416-457-0651.
5: 416-457-0651. Some conditions may apply.
9: Dream Door Inc. ஷியாமின் பிரதான அனுசரணையில் கனேடிய TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 மாலை 6:30 சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்,
10: கலர் ரிப்பன்,
9: சுரேஷ்,
10: சங்கீத மேகம்,
9: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
11: என்ன யோசினை?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
1: வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, இதை போட்டாலும் பிரச்சனை, ரோட்ல போனா டிராபிக் பிரச்சனை, வீட்டுக்கு வந்தா இந்த பில்லுகளை பார்த்து பிரச்சனை, வேலைக்கு போனா
0: பெருசா போய்கிட்டு இருக்கு.
2: இருங்க இருங்க, பிரச்சனைங்க மட்டுமே வாழ்க்கை இல்ல, நம்மள சுத்தி நாலு நல்ல விஷயம் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு
0: தான்
2: இருக்கு. அதை கொண்டு வரதுக்கு தானே நாங்க இருக்கோம்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நீங்க யாரோ எவரோ யார் வத்தபடியோ நீங்களா வழிக்க கொண்டாந்து தரீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனால
1: கொஞ்சம்
2: உற்சாகமான பாடல்களோடும் உங்கள் மூளையை சுறுசுறுப்பாக்கும் கேள்விகளோடும்
1: வானம் நமதே.
2: வானம் நமதே.
1: வானம் நமதே. நன்றி பாகினி, நன்றி நிபாஜினி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ராஜேஷ்.
3: வணக்கம் அப்பர்ணா. வணக்கம் நேர்களே. அவன் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சமயம் இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் அப்பர்ணா.
1: நல்ல ஒரு காலலையாக இருக்கிறது என்ன ராஜேஷ்?
3: ஆமா, நல்ல பிரகாசமா இருக்கு. ஆனா ரொம்பவும் சுட்டரிக்கிற வெயில் இல்ல, அதுக்குன்னு குளிரும் இல்ல, நல்லா கதகதன்னு ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியே அப்படி இருந்துலாம் அப்படி இருக்கு.
1: இல்ல, நீங்க வரையிலேயே பல கமெண்ட்ஸ் வந்துச்சு ராஜேஷ். என்ன
3: நிறைய பேர் இருந்தா அப்படி கமெண்ட்ஸ் வரதான் செய்யும்.
1: வரும் அப்படி என்ன சொல்றீங்க?
3: அதெல்லாம் நீங்க தவிர்க்க முடியாது.
1: அது வர்ற கமெண்ட்ஸ் நாங்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி சரி சரி. இந்த மாதிரி ஏராளமான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களும் ஆங்காங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு வர கமெண்ட்ஸ் மாதிரி இல்லாம வந்து நல்ல நம்பிக்கை.
3: எனக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையா தான் கொடுக்கறாங்க. என்ன பார்த்து புகழ்றாங்க, என்ன பார்த்து பெருமையா பேசுறாங்க, என்ன பார்த்து அப்படியே இப்படி ஒரு மனிதர் இருக்காரே அப்படின்னு எல்லாம் வந்து ஏக்கமா பாக்குறாங்க. அதனால நம்பிக்கை வேணும் விஷயம் தான்.
1: எனக்கு வந்து அந்த மாதிரி காதுக்கு விழவே இல்லையே ராஜேஷ்.
3: சரியான காது இருந்தா வந்து விழும்
1: விழும் அப்படின்றீங்க.
3: ஆமா,
1: என்ன ஒரு தத்துவம். இந்த தத்துவத்தோடயே நாங்க நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம்.
3: கண்டிப்பா
1: ஒரு மணி வரை நாங்கள் நம்பிக்கை தருகின்ற நிலவடியங்கள் ஆங்காங்கே உலகத்துல வந்து எத்தனையோ நம்பிக்கை தருகின்ற நிலவடியங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியா தான் வானம் நமதே இருக்கின்றது. அதற்கு முதல் டொரண்டோனுடைய காலநிலையும் ஒரு முறை பார்த்துள்ள காலநில பேட்டியை
3: அவசியம் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளை கூட நீங்க வந்து கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற முகவரிக்கும் நீங்க மின்னஞ்சலே அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற முகவரியில பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லயும் இருக்கிறோம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலுக்கு போனீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு, அதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க ரேடியோவை தவிர்த்து உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க ஈஸ்ட் எஃப்எம் .ca அப்படின்னு போனீங்கன்னா ஈஸ்ட் எஃப்எம் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக கேட்டு மகிழலாம்.
1: சரி, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் துள்ளல் இசை பாடல்களையும் உங்களுக்கு தரப்போன்றோம், தந்து மகிழ்விக்க போன்றோம். சரி, தொடர்ச்சியாக ஒரு மணி வரை வீக்கெண்ட் ஸ்டெஃபமின் வானம் நமதே நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கொளிக்கின்றது எங்கேயும் காதல் திரைப்பட பாடல்.

0: 11:09 கேட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் இஸ் எஃப்எம் இல் வானம் நமதே. இந்த சமயத்தில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுது. குறிப்பாக கோடைக்கால ஆரம்பத்திலே வெளியே வருகின்ற பொழுது டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டிலே உங்களுக்கான தாயகத்து பழங்களுக்கான ஒரு சேலை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் ஏராளமான ஃப்ரெஷ்ஷான பழங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல மீன் சந்தையில் கூட விற்பனை இடம்பெறுது. சுடு மீன் பவுன் 3.80, ப்ளூ ஃபிஷ் திருக்கு 1.50, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.80, சீம்பிரியம் பவுண்ட் 7.80, சுவா பாறை பவுண்ட் 7.80, கொடுவா ஸ்லைஸ் 9.90 பவுண்டாக பெற்றுக்கலாம். ஃப்ரெஷ் ஆல் போக்கு 1 pound 4.90, ஆட்டோச்சி பவுன் 10.90, ஊர்கோழி 6.90, மூன்றை பெறுகின்ற பொழுது 19.90, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் பவுன் 6.90 நீங்க பெற்றுக்கலாம். அதே போல சிலோன் கொடுவா, காலை மீன், சிலோன் நண்டு, ஃப்ரெஷ் நெத்திலி, களவாய், கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையே நீங்க வருகின்ற பொழுது நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்ச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையிலிருந்து விற்பனை இடம்பெறுகிறது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குயிக்கம்பர் 99 cents, கோவா 99 cents, கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99 நீங்க பெற்றுக்கலாம். அதுபோல ஸ்பினிச் பேக், கிரீன் ஓனியன் பேக்கெட் ஒவ்வொன்றும் 1.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். புடலங்காய், பாவக்காய், தாமர கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99 நீங்க பெற்றுக்கலாம். கேல் கொலாட் கட்டு 2.99 பெற்றுக்கொள்ள முடியும். பைட்டங்காய், கிரீன் சில்லி, தாய் சில்லி ஒவ்வொன்றும் 3.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பீட்ரூட் பூசணிக்காய் பவுண்ட் 1.49, பட்டர்கப் 1.79, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனியன் 2.49, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 2.49, முருங்கைக்காய் பவுன் 6.99 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பனங்கிழங்கு, வாழைத்தண்டு, நீத்தி பூசணிக்காய், வல்லாரை, பொன்னங்காணி என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பல நூற்று கணக்கான மளிகைப் பொருட்களில் இது வாரம் 4 pounds கடலை பருப்பு 4.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 8 pounds உளுந்து 12.99, 6 pounds கரும்பு சீனி 7.99, 750 ml நல்லெண்ணெய் 7.99, 5 டெல்மே சோயா வந்து 3.99, அதுபோல 250 gram கிரீன் டீ, சிலோன் கிரீன் டீ வந்து 5.99 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். 3 டின் ஃபிஷ் 4.99, 1 kilo கோகனட் மில்க் பவுடர் 15.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 ml 6.99 நீங்க பெற்றுக்கலாம். இது போலவே எம்டி பிராண்டின் 500 gram மிக்ஸ் ஃப்ரூட், ஃபேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட்டாப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பல வகையில் ஏராளமான பழங்கள் விற்பனையாகிறது. ஒரேஞ்சு 99 cents, சின்ன ஒரேஞ்ச் 1.49 cents, ஸ்ட்ராபெரி 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 2.49, மினி ஓட்டமலை 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99 பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல வெளியே டென்ட் அமைக்கப்பட்டும் விற்பனைகள் இடம்பெறுகிறது. டென் சேலாக ஃப்ரெஷ் இளநீர் 3.99 உடனுக்குடன் விட்டு இருக்கின்றார்கள். 10 pieces அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $30, மாம்பழ பாக்ஸ் 11.99, முழு பலாப்பழம் பெறுகின்ற பொழுது பவுன் 1.49, செவ்வளநீர், கப்பல் வாழைப்பழம் சொல்லி அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்ச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: ஏன் இப்படி பாக்குற?
3: ஒண்ணுமில்லையே.
2: ஒண்ணு இல்லன்னா ஏன் கைய வைக்கிற?
3: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொராண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசையிரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்பெஷல் டிக்கெட்டிங் ஈவெண்ட் இன்றும் நாளையும் காலை 11 முதல் இரவு 8 வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
1: குங்குமம் சாரி பூட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்றும் நாளையும் 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் சென்சேலம். 4 செமிசில்க் சாரீஸ் $100, 2 சப் செமிசில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாட் காட்டன் சாரீஸ் $100, பனராஸ் சாரீஸ் $150, பிரைட்ஸ்மேட் சாரி ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரி ஃப்ரம் $160, காஞ்சிபுரம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விஷேட விலையில் கிட்ஸ் க்ளோத்ஸ் ஃப்ரம் $10. இன்னும் பல ஆடைகள்

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-906-4599.
7: அவ்வளவு சந்தோஷம்.
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
9: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
10: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
1: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நெகட் அவென்யூ தி எஸ்டேட் பேங்க் ஈவென்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
11: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
12: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
11: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ் இன்னும் பல.
12: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ,
11: மாக்கமன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
12: அழகோ அழகு 647-787-3784.
13: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்.

0: 11:26 வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமில் வானம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். ஒரு பாட்டு இருக்கு, அப்படின்னா பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை அப்படின்னு சூப்பரான எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு, புலமைப்பித்தன் வரிகள். அதாவது நீங்க தவறான ஒரு பாதையில போயிட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, நீங்க தப்பான இதுலயே போயிடுவீங்கன்ற மாதிரி ஒரு பாட்டு அது. சின்ன குழந்தைங்க வளர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து நல்ல வழியிலே போகணுன்றதுக்காக சொல்ற ஒரு புத்திமதி மாதிரி. ஆனா இங்க ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த தவறான பாதையில போனதாலதான் ஒரு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
1: இந்த தவறான பாதை, இந்த கதை வந்து எங்கே இடம்பெற்றிருக்கிறது அப்படி என்றால், வாஷிங்டனில் இடம்பெற்ற ஒரு சம்பவம். வாஷிங்டனில் 87 வயதான டோர்டாஷ் டிரைவர், இவர் வழக்கமாக இந்த டோர் டெலிவரி செய்து வருகின்றார். அன்றைய நாளும் சாதாரணமாக ஒரு டெலிவரி ஒன்றுக்காக இவர் சென்றிருக்கின்றார். அந்த டெலிவரியை வழங்க வேண்டிய முகவரிக்கு பதிலாக தவறான முகவரிக்கு சென்ற பொழுதுதான் அந்த ஆச்சரியமான அவருடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கும் சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஆயிரக்கணக்கான டாலர்ஸ் நன்கொடைகளும் அதே போன்று இறுதியாக ஓய்வு பெறும் வாய்ப்பும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது. இது அவருடைய வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு ஆச்சரியமாக மாற்றியிருக்கிறது. முதலாவது விஷயம் இங்க, இந்த 87 வயதுலையும் வந்து அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். யாருடைய தயவுலையுமோ அவரை மற்றவர்களை சார்ந்து வாழாமல் இவர் 87 வயதுலையும் வந்து தனக்காக தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம், தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக இவர் தொடர்ச்சியாக பணிபுரிந்து
0: கொண்டிருக்கின்றார்.
1: அதுக்கு முதல்ல நாங்கள் ஹட்ஸ் ஆஃப் தெரிவித்துக் கொண்டு இப்ப வந்து நாங்கள் சம்பவத்திற்கு வரப்போகிறோம்.
0: ஆமா, என்னதான் அந்த மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த 87 வயசுல சரி, இது வரைக்கும் இவ்வளவு வளர்ச்சியாச்சு வாழ்க்கையில, கிட்டத்தட்ட 87 வயசுனா இப்போ 60-70 வயசு வருஷமா வந்து உழைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கும் ஒரு ஓய்வு தேவை, தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணணும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். இவருக்கு அந்த ஆசை இருக்கு, இருந்தாலும் பொருளாதார சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு டோர் டெலிவரி பண்ற மாதிரி ஒரு வேலை இருக்காரு. அவருக்கு நிறைய நேரங்களில் வந்து ரொம்பவும் சேலஞ்சிங்காகவும் இருந்திருக்கு. எதிர்ப்பு இமேஜின் பண்ணி பாருங்க, 87 வயசுல வந்து நாலு இடம் போகணும், படிக்கட்டு ஏறி இறங்கணும், ஒரு பொருளை தூக்கி போய் கொடுக்கணும்
1: அப்படின்னும் போது இருக்குமே.
0: ஆமா, நிறைய தடவை கீழே விழுந்திருக்காரு, அடிபட்டிருக்கு, நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இருந்தாலும் வந்து அவருடைய மருத்துவ செலவாகட்டும், தன்னுடைய சொந்த செலவுக்கு வேற வழி இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா, அவர் அட்ரஸ் அவர் போட்டு போயிருக்காரு, ஆனா தப்பா போயிருக்காரு. பாவம், அவர் அந்த கொடுக்க வேண்டிய இடத்துக்கு போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. அங்க போய் ஒரு மாதிரி குழம்பு நின்று இருக்காரு, என்னடா பண்றதுன்னு சுத்தி நின்று இருக்காரு. அப்பதான் வந்து அந்த பக்கத்துல இருந்த வீட்டுல அந்த அம்மா வந்து வெளியே நின்று இருக்காங்க, வெளியே ஏதோ கெராஜ்ல வந்து கிளீன் பண்ணிருக்காங்க அந்த லேடி. அந்த லேடி பார்த்த பிறகு சரி ஏதோ தப்பா இருக்கேன்னு அவர் போய் பேச்சு கொடுத்துருக்காங்க. பேச்சு கொடுத்த போது தெரிஞ்சது, இல்ல நீங்க வந்து தப்பான அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவரோட வயசு அவரோட சூழ்நிலாம் பார்த்த பிறகு கையில இருந்த ஒரு $100 கொடுத்து, இந்த $100 வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் இன்னைக்கு மட்டுமாவது நீங்க வேலையில இருந்து ஓய்வு எடுத்துக்கோங்க, இதுக்கு மேல நீங்க வந்து டெலிவரி போ தேவையில்ல, இன்னைக்கு போய் நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க, அட்லீஸ்ட் இந்த $100 உங்களை இன்னைக்கு கவர் பண்ணு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட உட்கார வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்து அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய வயது என்ன, நிலவரம் என்ன, எல்லாத்தையும் சொன்ன பிறகு அது பார்த்தீங்கன்னா நிறைய வைரல் ஆகி, முதல்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைரல் ஆகலை, வெறும் $400 மட்டும்தான் வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு சரி இவருக்கு நம்மளால் முடிஞ்ச பண்ணுவேன் அப்படின்ட்டு, அந்த $400 வந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் $40,000 வந்து தாண்டி இருக்கிறது.
0: ஆமாம், வெறும் $400 $40,000 போயிருக்கு. அந்த 40,000 வச்சு கண்டிப்பாக வந்து அவரால் ரொம்ப நாட்களுக்கு ஓய்வெடுக்க முடியும், தன்னுடைய செலவுகளை பார்த்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு, நான் அன்னைக்கு ஒரு தப்பான ஒரு டைரக்ஷனில் போனதால தான் இவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவதையை பார்த்துருக்கேன், இந்த தேவதையை மட்டும் நான் பார்க்கல அப்படின்னா மறுபடியும் அந்த ஒரு கஷ்டமான வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் $40,000 யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ பேர் நல்லவனாக இருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது எனக்கு இன்னும் நம்பிக்கை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: நிஜமா, கருணை இன்றும் எல்லா இடங்களிலும் நிலவுகின்றது என்பதை இந்த அனுபவம் அவருக்கு நினைவு ஊட்டி இருக்கிறது அப்படி என்றும் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்னது போன்றுதான் பலருக்கு உண்மையிலேயே நல்ல இதயம் இருக்கிறது அப்படி என்று நான் நினைக்கிறேன் அப்படி என்றும் அவர்கள் வந்து அவர்களுடைய உரையாடலில் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் வானம் நமதே இருக்கின்றது.

0: நேரம் காலை 11:34 நிமிடமாக இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபெமில் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடியோடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பெல்ஜெங்கல் விஜயா ஜுவல்லரி. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.
1: 11:35 நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தை விலை கண்டபொழுது சூடு மீன் பவுன் 3.50, ப்ளூ ஃபிஷ் இருக்கு 1.50, சால்மன் முழுமை அப்புறம் கண்டபொழுது 7.50, சீம் பிரீம் 7.50, சுவாப்பாறை 7.50, பவுன் சாக பெற்றுக்கலாம். கொடுவா ஸ்லைஸ் பவுன் 9.50, ஃப்ரெஷ் ஆல் போக்கோ 1 பவுன் 4.50, மாட்ரோஜி பவுன் 10.50, ஊர்கோழி 6.50 அல்லது மூன்றை பெருகின்றபொழுது 19.50 நீங்க பெற்றுக்கலாம். சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.50, சிக்கன் பிரஸ்ட் 6.50 நீங்க பெற்றுக்கலாம். சிலோன் கொடுவா காளி மீன், சிலோன் நண்டு, சிலோன் ஃப்ரெஷ் நெத்திலி, கலவாய், கும்பலா பாறைன்னு சொல்லி ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை கூட நேரடியாக வருகின்ற பொழுது பெருக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் பசுமையான மரக்கறிகளை பெருக்கொள்ளலாம். கீக்கம்பர் 90 சென்ட்ஸ், கோவா பவுன் 90 சென்ட்ஸ், கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.90, ஸ்பினிச் பேக், கிரீன் ஒனியன் பேக்கெட் 1.90 படி பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய், பாவக்காய், தாமரக் கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.90 படி பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல கேல் குலாட்கட்டு 2.99, பைத்தங்காய், கிரீன் சில்லி, தாய் சில்லி ஒவ்வொன்றும் 3.99 நீங்க பெற்றுக்கலாம். பீட்ரூட், பூசணிக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.49, வட்டக்கப் பவுன் 1.79, பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கலாம். தக்காளி பழம் பவுன் 2.49, முருங்கைக்காய் 6.99 பவுன்ஸ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். பனங்கிழங்கு, வாழைத்தண்டு, நீத்து, பூசணிக்காய், வல்லாரை, பொன்னாங்கனி என்று சொல்லி ஏராளமான பசுமையான மரக்கறிகளை கூட விசேடமாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விற்பனாகிறது. 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6, 500 கிராம் வெண்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஓட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 நீங்க பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி 6.99, அதுபோல 1 கிலோ கொக்கரமில் பவுடர் 15.99, 3 டின் ஃபிஷ் 4.99, 250 கிராம் சிலோன் கிரீன் டீ 5.99, 5 டெல்மே சோயா 3.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 8 பவுன்ஸ் உளுந்து 12.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஏராளமான பொருட்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் 99 சென்ட்ஸ், ஸ்ட்ராபெரி 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் வந்து 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 49 சென்ட்ஸ்க்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாகத்து பள்ளங்களுக்கான ஒரு செயலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரெஷ்ஷான இளநீரை பெற்றுக்கொள்ளலாம். 3.99 உடனுக்குடன் வெட்டியும் தருகின்றார்கள். 10 பீஸாக நீங்கள் இளநீர் எடுக்கின்ற பொழுது அந்த பாக்ஸ் வந்து 30 டாலருக்கு நீங்க பெற்றுக்கலாம். மாம்பழ பாக்ஸ் வந்து 11.99, முழு பலாப்பழம் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். செவ்வளநீர், கப்பல் வாழைப்பழம், அன்னமுன்னா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கொடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாராந்த விற்பனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வாரத்தில் 7 நாட்களும் தந்திருக்கிறோம்.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும் நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50 வீதத்துக்கும் அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ் களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸ் க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 437-860-7002.
3: நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
4: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைகோ.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
7: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. TicketMaster.ca மூலம் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் FM அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7

0: பதினோரு மணி 50 நிமிடம். ரொம்ப வருடங்களா, பல வருடங்களா, 2-3 தசாப்தங்களா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு பணி ஓய்வு பெறும்போது என்ன எதிர்பார்ப்போம்? போறப்ப ஏதாவது கையில குடுத்து விடுவாங்களா, அதை மாலை போடுவாங்களா, பூங்கத்து
1: கொடுப்பாங்களா,
0: எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
1: ஒரு கேக்க வெட்டி அனுப்புவாங்களா, அந்த டிராவல் வந்து நல்லதா நடக்குமா, அந்த மாதிரி எல்லாம்
0: காசு வச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா எனக்கு என்ன வர்றதுன்றதெல்லாம் தவிர்த்துட்டு நான் கடைசி நாளுக்கு என்ன திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு ஒரு டீச்சர் யோசிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயமா பண்ணிருக்காங்க. அது
1: இவருடைய பேர் வந்து கிம் ராஃப். செகண்ட் கிரேட் டீச்சராக வெஸ்ட்வுட் எலிமெண்டரி ஸ்கூல் அயோவாவில் வந்து பணிபுரிந்து வருகின்றார். இவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இவர் வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னர் இந்த ஆசிரியை தன் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பயனாக்கப்பட்ட போர்வைகளை வந்து தைப்பதற்காக மாதக்கணக்கு எடுத்து தன்னுடைய இதுக்குண்டே டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவர் வந்து அந்த போர்வைகளை வந்து தைத்திருக்கிறாராம். அதாவது தன்னுடைய 35 ஆண்டுகால ஆசிரியர் பணியின் இறுதி அத்தியாயத்தை நிறைவு செய்யும் அயோவாவைச் சேர்ந்த இந்த ஆசிரியை தன் மாணவர்கள் பல ஆண்டுகள் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒன்றை அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் அப்படி என்று அவர் ஆசைப்பட்டிருக்கின்றார். அந்த அன்பு, நினைவுகள் மற்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் உரித்தான தனிப்பட்ட அம்சங்களுடன் தன்னுடைய கையால் தைக்கப்பட்ட அந்த போர்வைகளை வந்து அவர் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறாராம்.
0: ஆமா, 35 வருடமா அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஆசிரியர் பணியில இருந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும். அது என்னன்னா, அந்த குயில் பண்றது, அதாவது சும்மா உட்காந்துருக்கும் போது ஏதாவது போர்வை பின்றது, நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் போடுறது. ஸோ அதனால் ரெண்டையும் சேர்த்து ஒன்று பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த ஓய்வு பெறதுக்கு முன்னாடியே பல மாதம் முன்னாடி ஆரம்பிச்சு, இந்த பையனுக்கு வந்து டைனோசர் பிடிக்குமா, அப்போ டைனோசர் அவனுக்கு போட்டுக்கொடு, இந்த பையனுக்காக ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்ல போடு அப்படின்ட்டு சும்மா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியா டிசைன் இல்லாமல் ஒவ்வொரு பையனையும் ஒவ்வொரு பொண்ணையும் தன் மனசில் நினைச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பசங்களை ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பசங்க வந்து ரொம்ப ஆர்வமாக பேட்டி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆசையாகவும் இருக்கு. இவங்க கொடுத்தத பார்த்தா இவங்களுக்கு எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க, நான் அதை ரொம்ப நாள் வந்து வச்சு பாதுகாத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டீச்சர் கேட்கும்போது, 35 வருஷமா நான் பணி ஓய்வு வந்து பணம் வெளியே போகிறேன், நான் என்ன நினைச்சேன், சரி சாதாரண ஒரு நாளாக இருக்கும், அது ஸ்கூல் முடிகிறனால நானும் அப்படி சும்மா வெளியே வந்தலாம்னு பார்த்தேன். ஆனால் இவங்க ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு, நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் என்னுடைய அடுத்த சாப்டர் தொடங்குறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: ஆமாம், இந்த மாதிரியான இந்த ஃபேவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்கும். இந்த கவலையோடு சேர்த்து ஒரு சந்தோஷத்தையும் வழங்கும் பொழுது அது அந்த அப்படியே அந்த நீண்ட காலம் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு விடயமாக உங்களுடைய மனதில் வந்து பதிந்திருக்கும். என்ன
0: அந்த வகுப்பில் அந்த கடைசியாக அவங்க கற்றுக் கொடுத்த அந்த வகுப்பில் அந்த மாணவர்களுமே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு பாதுகாக்க ஒரு பொக்கிஷ மாதிரி ஒரு விஷயமும் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது.
1: இந்த மாதிரியான நம்பிக்கை தருகின்ற நல்ல விடயங்களை நாங்கள் 1 மணி வரை வீக்கெண்ட் ஸ்டெஃபமின் வானம் நம்பிய நிகழ்ச்சியினோட உங்களோட பகிர்ந்து கொண்டே இருப்போம். நீங்களும் தொடர்ச்சியாக 1 மணி வரை எங்களோடு இணைந்திருக்கலாம்.
2: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
5: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
6: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், அருள்மிகு வரசக்தி விநாயகர், மகோத்சவ விஞ்ஞாபனம். மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
7: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
8: Bright Vision Financial Corporation, Personal Tax, Corporate Tax, Open Numbered Corporation மற்றும் Named Corporation என சகலவிதமான அக்கவுண்டிங் தேவைகளுக்கும் நீங்கள் நாட வேண்டியவர் சிவா வர்ணகுமாரன். இப்போது உங்கள் வசதிக்காக வாக்இன் டாக்ஸ் கிளினிக் சேவை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 முதல் இரவு 9 வரையும், சனி ஞாயிறு தினங்களில் நண்பகல் 12 முதல் இரவு 9 வரையும் வழங்கப்படுகின்றது. Bright Vision Corporation, 2761 Markham Road, Sun City Plaza, Unit D33, சிவா வர்ண குமாரன், 416-844-7390.
3: Weekend, Weekend, East FM 102.7.

புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இது சாட்டர்டே நூன் ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே.

0: சாட்டர்டே நூன் ரெட்ரோ ரெட்ரோ டியூன் ஆன் வானம் நமதே வானம் நமதே.
1: நேரம் தான் பகல் 12:06 கேட்டுக்கிறோம் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் வானம் நமதே. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம். இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் செய்திகளை அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கங்களில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லையும் நீங்கள் எழுந்திருக்கலாம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனலில் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய கன்டென்ட்கள் தயாரிச்சிருக்கோம், அதை நீங்கள் பார்த்து மகிழலாம்.
2: டொரண்டோனுடைய காலநிலையை ஒருமுறை பார்த்துள்ளோம். டொரண்டோவில் இப்பொழுது 14 degrees செல்சியஸ் ஆகவும் உணர்நிலை 15 ஆகவும் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலத்தில் எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 3% குறைவடைய போகிறது அப்படி என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: இந்த சமயத்தில் நம்ம நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டை மீன் சந்தை வருகின்ற பொழுது ஏராளமான ஃப்ரெஷ்ஷான மீன் வகைகளை பெற்றுக்கலாம். சூடு மீன் பவுன் 3.90, ப்ளூ ஃபிஷ் திருக்கை ஒவ்வொன்றும் பவுன் 5.90, சல்மன் முழுமையாக பெறுகின்ற பொழுது 7.90, சீம்பிரி பவுன் 7.90, சூவாப்பாறை பவுண்டு 7.90, கொடுவா ஸ்லைஸ் பவுன் 9.90, ஃப்ரெஷ் ஆல் போக் ஒவ்வொன்றும் பவுன் 4.90, அட்டரிச்சி பவுன் 10.90, ஊர்கோழி 6.90, மூண்டை பெறுகின்ற பொழுது 19.90 நீங்கள் பெற்றுக்கலாம். சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 6.90 நீங்கள் பெற்றுக்கலாம். சிலோன் கொடுவா, காலை மீன், சிலோன் நண்டு, ஃப்ரெஷ் நெத்தலி, களவாய், கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். கியூக்கம்பர் 99 cents, கோவா 99 cents, கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்னீக் பேக், கிரீன் ஆனியன் பேக்கெட் 1.99 பெற்றுக்கொள்ள முடியும். புடலங்காய், பாவக்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, கேல் குலால் கட்டி 2.99, பைட்டங்காய், கிரீன் சில்லி, தாய் சில்லி ஒவ்வொன்றும் பவுன் 3.99 இதுவரை குறிப்பாக நீங்கள் 4 pounds கடலை பருப்பு 4.90, 8 pounds மைசப்பருப்பு 6.90, 8 pounds உளுந்து 12.90, 6 pounds கரும்பு சீனி 7.90, 750 மில்லி நிலநெய் 7.90, 5 டெல்மை சோயா 3.90, 250 கிராம் சிலோன் கிரீன் டீ 5.90, 3 டென் ஃபிஷ் 4.90 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1 kilo கோக்கனட் மில்க் பவுடர் 15.90 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரை எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 milli 6.90 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல 500 gram எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, வூட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 கடிச்சந்திர நூடில்ஸ் $6 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான தாயகத்து பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் 99 cents பவுன், ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஒரேஞ்ச் பவுன் 49 cents நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல நீங்கள் குறிப்பாக வெளியே இப்பொழுது டென்ட் அமைக்கப்பட்டு ஒரு டென்ட் சேலுக்கான தாயகத்து பழங்களுக்கான சேலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஃப்ரெஷ்ஷான இளநீரை பெற்றுக்கொள்ளலாம். 3.99 உடனுக்குடன் பட்டியல் தருகின்றார்கள். 10 pieces அடங்கிய இளநீர் வந்து பாக்ஸ் வந்து $30 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல மாம்பழ பாக்ஸ் 11.99 முழு பலாப்பழம் நீங்கள் 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வளநீர், கப்பல், வாழைப்பழம், அண்ணா முன்னா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டாப்ஸ்கோடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்கள் வந்து வந்திருக்கோம்.

0: நேரம் நண்பகல் 12:15 ஆகி இருக்கின்றது. வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் வானம் நம்பிய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலை வழங்குகிறது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்துக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சி அறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச்டின் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டின் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் பொழுது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் பொழுது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லர்ஸ். மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அழைக்கலாம் 416-900-4599.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7.
3: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710.
4: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக் 1001 சென்டர் சர்க்கிள் யூனிட் 207 Finch Vidyal Mechanicum Middlefield Ikum Idiyal Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
7: அரசங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் GTA ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர் லினக்ஸ் கேரியர் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் 416-332-2989. Some conditions may apply.
9: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு

0: ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514 416-455-3514.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: அப்புறம் இந்த பாட்டு நீங்க போட்டோடனே டக்குனு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது.
1: இந்த
0: பாட்டுக்கும் கனடாவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த பாட்டு வந்து எழுதப்பட்டது கனடாவுல.
1: ஓ
0: ஆமா,
1: எங்க அந்த நயாகரா நீர்வீழ்ச்சியில இருக்கும் பொழுது
0: நீர்வீழ்ச்சியானு தெரியல,
1: அப்படி இல்ல.
0: ஆனா கனடாவில கார்ல போயிட்டு இருக்கும் போதுதான் கங்கை அமரன் அவரோட பையன் வெங்கட் பிரபு சென்னையில வந்து

0: இந்த படத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த மியூசிக் ரெடி ஆயிருச்சு, எல்லாம் ரெடி ஆயிருச்சு, இந்த பாட்டு வரிகள் மட்டும் வேணும். ஆனா கங்காமரன் வந்து இங்க ஏதோ ஷோவுக்காக வந்திருக்காரு போல கனடால. அவர் உடனே பாட்டுல போன் பண்ணி போன்ல அப்படியே டியூனை போட்டு காமிக்கிறாரு. இவர் கார்ல உட்காந்து இந்த வரிகள் எழுதாரு, கோடான கோடி அப்படின்ட்டு கேட்டு. சோ நீங்க பாட்டு போறேன்னு அதான் ஞாபகம் வந்து, சரி கனடாவுக்கும் இந்த பாட்டுக்கு உள்ள தொடர்பு சொல்லிடுவோமே அப்படின்ட்டு.
1: சரி, அப்ப இந்த தொடர்பு நீங்க சொன்னது இப்ப எங்களுக்கு அது ஒரு
0: நெருக்கமா இருக்கும்,
1: கூடுதலான ஒரு இதா இருக்கிறது. சரி, இந்த நேரத்துல வந்து நாங்கள் இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நல்ல விஷயம், அதாவது நம்பிக்கையான விடயங்கள் வந்து ஏராளமான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கேன், நம்பிக்கை தருகின்ற விடயங்கள். அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் இன்னொரு விஷயமாக இருக்க போறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாய்ஸே ரிவர். இந்த இடத்துல வந்து டேபிள் ராக் சீனியர் லிவிங் ஹோம் இருக்கிறது. அங்கே ஏராளமான வயோதிபர்கள் வசித்து வருகின்றார்கள். பல வயோதிபர்களுக்கு நடக்க முடியாமல வந்து வீல் சேர்ல தான இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த வயோதிப காலத்தில தாங்கள் சீரான உடல்நிலையில் இருக்கும் பொழுது அனுபவித்ததை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக டேபிள் ராக் சீனியர் லிவிங்கினுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் ஜோயல் வந்து ஒரு விடயத்தை வந்து இவர்களுக்காக செய்து வருகின்றாராம். இந்த விஷயம் வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பலராலும் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த விடயத்தை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம்.
0: ஆமா, நம்ம வாலிப வயசுல சின்ன சின்ன போனவங்க கூட சொல்லியிருந்தோம், அந்த பைக் ரைடிங் அப்படின்றது குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுக்காக.
1: ஆமா,
0: அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயது போக போக வந்து கொஞ்சம் ஒரு கட்டத்துல உங்களுக்கு வந்து உடம்பு முடியா போகலாம், அந்த பைக்ல வந்து நீங்களா மிதிச்சு போற கஷ்டமா இருக்கும். குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த சீனியர் லிவிங்ல இருக்கவங்க எல்லாம் எல்லாமே 80s 90s இருப்பாங்க. அவங்களுக்கு பைக் ரைடிங்ன்றது ஒரு பெரிய இமாலய ஒரு காரியமா இருக்கும். அதெல்லாம் பண்றது பெரிய விஷயமா இருக்கும், நிறைய பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி சமயத்துல ரொம்ப ஏக்கத்தோட இருப்பாங்க. ரோட்ல போறப்ப பாக்கும்போது எவ்வளவு அழகா அவங்க எல்லாம் பைக்ல போறாங்க, நம்மளால போக முடியலையே. அது குறிப்பா பைக்ல போகும்போது இதுல அப்படியே காத்து வரும் பாருங்க, நம்ம முகத்துல அப்படியே ஒரு மெல்லிய காத்து வரும், தலையை கழிச்சிட்டு போவோம், அதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியானவங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், பிளஸ்ஸிங் பைக் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் மூலமா ஒரு ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு பைக், ஒரு 3 சக்கர சைக்கிளில் அந்த முதியவர்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து நீங்கள் அழகாக கொண்டு போகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காரு நீங்கள் அந்த டைரக்டர் எக்ஸிக்யூட்டர் ஜோயல். ஸோ அது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் அங்கே இருக்க அங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே அந்த பைக் வெளியே வந்தனாலே போதுமா, வாங்க ஜோயல் வாங்க எங்களுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பாய்ஸ் லேக் இருக்குது, அந்த அப்படியே லேக் ஷோரில் அந்த பச்சை பசுமையாக அப்படியே க்ரீன் பெல்ட் இருக்கும் போல இருக்குது, அங்கே அழகாக கூட்டு போவார். அந்த சீனியர்ஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2018 இது மாதிரி தன்னுடைய அம்மாவுக்கு முடியாமல் போனதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பண்ணணுன்றதுக்காக ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இப்போ பல வருடங்களா இந்த மாதிரி ஒரு நான் ப்ராஃபிட் ப்ரோக்ராமா நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. ஸோ தன்னுடைய பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் ஒரு சீனியர் லிவிங்ல அவங்களோட உடம்பெல்லாம் பாதுகாக்கணும், எல்லாரையும் ரொம்ப செக்யூர்டா வச்சுக்கணுன்றது ஒரு மிகப்பெரிய வேலை அந்த டைரக்டருக்கு ஜோயலுக்கு. இருந்தாலும் அதற்கு நடுவில் முதியவர்களுக்கு தேவையான அந்த நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: சரி, இந்த மாதிரியான நம்பிக்கையான விடயங்கள் ஏராளமானவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக தான் வானம் நமதே இருக்கின்றது.
2: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay.

0: கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என கெனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை கனடாவுக்கு வருகை தரும் சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னரைவிட கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது.
1: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடலை நிகழ்த்தியுள்ளார். எனினும் எந்தவித முடிவுகளும் இக்கலந்துரையாடலின் பின்னர் அறிவிக்கப்படவில்லை. அணுவாயுத உற்பத்திகளை ஈரான் நிறுத்துவதுடன் ஹோர்முஸ் நீரிணியை முழுமையாகவும் கட்டணமின்றியும் திறக்க வேண்டும் என டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
0: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெறவிருந்த குறித்த சிறப்பு அடிப்படையின் ஆரம்ப நிகழ்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டமை பேசுபொருளாகியுள்ள சூழலில் இந்நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் உத்தரவு முதல் நாளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட ஆணைகளில் ஒன்றாகும்.
1: இலங்கையின் வடக்கில் வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை எனவும் நீதியும் சர்வதேச தலையீடுமே தேவை என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் நண்பர்கள் 12:40 வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்இல் வானம் நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நாங்கள் மீண்டும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தை விழுகின்ற பொழுது சூடு மீன் 3.99 pounds பிரிக்கலாம். ப்ளூ ஃபிஷ் திருக்கு 1 pound 5.99, சால்மன் முழுமையாக பிரிக்கின்ற பொழுது 7.99, சீம் கிரீம் பவுண்ட் 7.99, சுவா பாறை பவுண்ட் 7.99, கொடுவா ஸ்லைஸ் பவுண்ட் 9.99, ஃப்ரெஷ் ஆல் போக் 1 pound 4.99, ஆட்ரிச்சி பவுண்ட் 10.99, உட்கோழி 6.99, மூன்றை பிரிக்கின்ற பொழுது 19.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிலோன் கொடுவா காளி மீன் சிலோன் நண்டு ஃப்ரெஷ் நெத்தலை கலவாய் கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக இருந்த பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் மீன் சந்தையில் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பசுமையான மரக்கறிகள் இந்த வாரம் விற்பனை ஆகிறது. குயிக்கோம்ப 99 cents, கோவா பவுண்ட் 99 cents, கிரீன் பீன்ஸ் மாலைப்பூ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ முள்ளங்கி வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுண்ட் 1.99, ஸ்பினிச் பேக் கிரீன் ஒனியன் பேக்கெட் ஒவ்வொன்றும் 1.99, புடலங்காய் பாவக்காய் தாமரை கிழங்கு பெல் பேப்பர் ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுண்ட் 2.99, கேல் கலாட்கட்டு 2.99, பைட்டங்காய் கிரீன் சில்லி தாய் சில்லி ஒவ்வொன்றும் 3.99, பீட்ரூட் பூத்தனைக்காய் பவுன் 1.49, பட்டக்கா பவுண்ட் 79, பட்டர்நாட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனியன் 2.49, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்க பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 2.49, முருங்கைக்காய் 6.99 pounds ஆக பெற்றுக்கொள்ள முடியும். பனங்கிழங்கு வாழைத்தண்டு நீத்து பூத்தனைக்காய் வல்லாரை பொன்னாங்கானி என்று சொல்லி ஏராளமற்றை நீங்கள் வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகைப் பொருட்கள் இந்த வாரம் விஷயமாக 4 pounds கடலை பருப்பு 4.99, 8 pounds மைசப்பருப்பு 6.99, 8 pounds உளுந்து பன்னி 2.99, 6 pounds கரும்பு சேனி 7.99, 750 மில்லியன் நல்லெண்ணெய் 7.99, அதுபோல 5 டெல்மேஷோயா 3.99, 250 grams ஸ்ரோன் கிரீன் டீ 5.99, 3 10 பேஸ் 4.99, 1 kilo கோக்கனட் மில்க் பவுடர் 15.99, MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி 6.99 படி நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 500 கிராம் MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி ஊட்டாப்பிள் ஜாம் என்று சொல்லி ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். 3 கரிச்சந்திர நூடிஸ் $6 நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகையில பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் பவுண்ட் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி ஓட்டமலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஓரேஞ்ச் பவுண்ட் 49 cents நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல இப்பொழுது கோடை காலத்தை முன்னிட்டு வெளியே டென்ட் அமைக்கப்பட்ட ஒரு டென் சீலாகவும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பல வகையில கூட நேரடியாக இருந்த பொழுது நியூ ஓஷன் வாசலில் பெறுகின்ற பொழுது டென் சீலாக பெற்றுக்கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99, 10 பெறுகின்ற பொழுது $30 நீங்க பெற்றுக்கலாம். உடனுக்குடன் பெற்றி இந்த இரண்டாங்கள் மாம்பழ பாக்ஸ் 11.99, முழுப்பலாப்பழம் அதாவது நீங்க பவுன்ஸாக எடுக்கிற பொழுது 1.49 படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். சவரநீர் கப்பல் வாழைப்பழம் அண்ணாமுன்னா பழம் ரம்புட்டான் சொல்லி ஏராளமட்டை நீங்கள் வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்ச் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: The one and only Weekend Wonder, Weekend East FM. Where are you? Weekend East FM 102.7. Weekend East FM. The greatest
3: radio station. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 kilometers பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 kilometers எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ரோட்டி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663, 647 Oh My Home.
5: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
2: வீக்கெண்ட்லயும் வீக்கா ஃபீல் பண்றீங்களோ? அப்படின்னா கேளுங்க, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.

0: நேரம் நண்பர்கள் 12:49 ஆகி இருக்கிறது. ராஜேஷ், பசி அப்படியே கொஞ்சம் மெல்லமா வயிற்ற கிழற மாதிரி
1: இருக்குது. நீங்க சாப்பிட்டீங்க, நான் சாப்பிடல. அது ஒரு ஃபேமஸ் டயலாக்.
0: சரி, அப்ப நாங்க இப்ப வந்து நிகழ்ச்சியையும் நிறைவு செய்ய போறோம் அப்படின்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்.
1: ஆமா, ஏன்னா 12:50 ஆக போகுது. 12:49 லஞ்ச் டைம் ஆகும் போது எல்லாருக்கும் பசியில இருப்பீங்க. ஆனா அந்த பசியோட வந்து நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து கேட்கலாம் இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சஞ்சயன் மற்றும் சுரேகா ரெண்டு பேரும் தயாரா இருக்கிறாங்க.
0: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: உங்கள் அன்பன் ராஜேஷ்
0: மற்றும் உங்கள் அன்பின் அபர்ணா ஏஜே. நன்றி, நேர்களே, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தாயே தாயே அருள்மிகு கனடாஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பமாடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 6475-7595-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 4163216104.
2: Ajax Nissan and Infiniti il ipodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippulladhu. Tamilil pesa Muhammad Lebe 437-477-7960 437-477-7960.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
4: 416-461-6401.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704 8074
7: 4167-4804.
8: அகரம் சில்க்
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
1: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: Weekend East FM 102.7. It's cool.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் அவளுடன் ஆபத்துக் கொண்டிருக்கும்
2: வணக்கம்.
3: ஒழுங்கா கண்டினியூ.
4: இயற்கை, அரசியல், சினிமா, பொது அறிவென்று பல்வேறு விதமான 8 கேள்விகளோடு உங்களை சந்திக்கும் கலகலப்பான 2 மணி நேரம்.
5: தாங்க முடியலையே.
4: கேள்விக்கான பதிலை 10 வினாடிகளில் சரியாக சொல்லி உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம். சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது வெற்றி பாட்டு.
2: சூப்பரா இருக்குங்க.
6: நன்றி அபர்ணா மற்றும் ராஜேஷ். இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
7: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
6: 30 தேதி மே மாதம் 2026 வருடம் மே மாதத்தினுடைய நிறைவு வார விடுமுறை சனிக்கிழமை உங்கள் அனைவரையும் ஈஸ்டெஃபமோட சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஈஸ்டெஃபமில் சந்திச்சு என்ன செய்ய போறோம்டா, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வெற்றி பாட்டில் வெற்றி பாட்டை தரப்புறோம். அப்ப அந்த வெற்றி பாட்டை எப்படி தருவோம்னு சொல்லிச்சுன்னா கண்டிஷன் சப்ளை. அந்த கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களிடம் இருக்கின்ற 8 கேள்விகள். அந்த 8 கேள்விகளில் 1-8 வரைக்கும் இலக்கம் விடப்பட்டிருக்கிறது. அந்த இலக்கத்தில் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்வீர்கள். இலக்கத்தில் தெரிவு செய்கிற நேரத்தில் நாங்கள் அந்த கேள்வி என்னன்னு சொல்லி அப்பா ஓப்பன் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியாதான் ஓப்பன் பண்ண
7: தெரியாதான்
6: ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண உடனே அந்த கேள்வி 2 முறை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். கவனமாக வேர்ட் பை வேர்ட் கேட்டுக்கொண்டு சரியான பதிலை சொல்லுவீங்க. சரியான பதிலை சொன்னோன்னு என்ன செய்ய ஒரு கிளாப் தந்து வாயார மனசார வாழ்த்தி நீங்க கேட்கிற வெற்றி பாட்டு உங்களுக்காக தருவோம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-5544-0-0.
6: டொரண்டோ 17 டிகிரி செல்சியஸ் ஆயிருக்கிறது. 17 உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிகுந்த பிரகாசமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. அதே போலவே பிற்பகல் வேளை 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். இரவு வேளை 11 டிகிரி செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை இருக்கும் என்று எதிர்கொள்ள தெரிவிக்கின்றது. நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ். நாளையும் சூரியன் நிறைந்த ஒரு பிரகாசமான ஒரு நாளாக இருக்க போகின்றது.
7: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது.
6: நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க.
7: நல்ல நியூஸ் தான்.
6: Facebook, Instagram, TikTok இல் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், YouTube இல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே போலவே
7: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241-2212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
6: வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி பாட்டில் நீங்களும் பாடலை வெற்றி கொள்ள அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
7: 416-5544-0-0.

0: அப்படி பாடி பாடி நேரத்தை சொல்லுங்க பாப்போம்.
1: பாட்டிலேயே சொல்ல சொல்றீங்க
0: சௌக்கியமா, பின்னுக்கு சக்சபோன் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அந்த அதை அப்படியே ஒரு பேஸா வச்சு ஏதாவது செய்யுங்க.
1: இல்ல வேணாம், நோம்பலாவே சொல்லிடுவோம். நேரம் 1:09 இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
0: வெற்றி பாட்டில் பாடலை வெற்றி கொள்வதற்காக எங்களோட நேர் இருக்கின்றார். குமார் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இருவருக்கும்
1: எப்படி இருக்கீங்க குமார்?
2: நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன கேள்வியை தெரிவு செய்யலாம்?
0: என்ன கேள்வி? எந்த இலக்கத்தை?
1: எந்த இலக்கத்தை? இலக்கம் கேள்வி எல்லாம் ஒன்று தானே.
0: அப்படியா?
1: சமாளிக்க வேண்டியதுதான்.
0: சரி,
2: அதுக்கு முதல்ல என்னன்னா, இந்த ஒவ்வொரு முறையும் இதை செய்யறீங்களா, இந்த கலவி முடியற டைம்ல சில சொல்லுவேன் நம்பர் எல்லாம் விட்டுறீங்க. அப்படியே
0: நம்பர் விட்டுறோம்.
2: என்ன என்ன விடையன்னு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும்.
1: எல்லாத்துக்குமே நாங்க விட சொல்றோமே.
0: அதானே விட சொல்லுவோமே. நாங்க சொல்லித்தான் அது பிழையா சொன்னாங்கன்னா சரியான பதிலை சொல்லுவோம், அல்ல சரியா சொன்னாங்கன்னா அதோட விளக்கத்தையும் சொல்லுவோம்.
1: தெரிவு செய்யும் வரைக்கும் எங்களுக்கே
0: தெரியாதான். எந்த இலக்கம் தெரிவு செய்றீங்க? நாளை போட போறீங்க, போடுங்க.
1: தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது? தரையில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எது?
0: பாருங்களா, அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க.
1: அதுதான்
0: அந்த முதலாவது நேயர் இலக்கம் சப்போர்ட் பண்ணிருக்கேன். வாழ்த்துக்கள் குமார். அதுல இப்ப நீங்க கேக்குற மாதிரி விளக்கம் சொல்றேன்னு சொல்லுச்சுனா, இதுக்கு அது மணிக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 100-120 கிலோமீட்டர் வேகத்துல அது பறக்குமா.
1: ஓடாதான் பறக்குமா.
0: நீங்க அந்த ஹைவேல போற மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுல வேகம். சரி,
2: புலியிலயும் கணக்கு இருக்குதானே, வேற புலிய சொல்லினாலும் மாட்டிருப்பேன்.
0: இதுக்கு ரெண்டு வாயில இருந்து பதில கேக்குறீங்க நீங்க.
1: நோ கமெண்ட்ஸ்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாட்டுக்க பண்ணீங்க, வெற்றி பெற்றுக்கிறீங்க?
2: பேரை வரலாறு.
0: ஒரு பேரை வரலாறு வரும். நன்றி இணைந்த குணமைக்க. நன்றி குமார் இணைந்திருந்தார். அவர் சரியான பதிலை சொன்னார். அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்க நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் மீன் சந்தை விற்கின்ற பொழுது, குறிப்பாக சூடு மீன் பவுன் 3.99, ப்ளூ ஃபிஷ் 10 தெருக்கு 1.59, சல்மன் மூலம் விற்கின்ற பொழுது 7.89, சீம்பிரியும் பவுன் 7.89, சுவாப்பாறை பவுன் 7.89, கொடுவாசரை 9.99, ஃப்ரெஷ் நாள் போக்கு 1 பவுன் 4.99, ஆட்ரஜி பவுன் 10.99, உற்புலி 6.99, 3 விற்கின்ற பொழுது 19.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிலோன் கொடுவா காலை மீன், சிலோன் நண்டு, ஃப்ரெஷ் நெத்திரி, கலவாய், கும்பலாப்பாறை என்று சொல்லி நீங்கள் அத்தனையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியே டென்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென்ட் சேலும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பசுமையான மரக்கறிகளை பெற்றுக்கொள்ளலாம். குயிக்கம்பு 99 cents, கோவா பவுன் 99 cents, கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஒனியன் பேக்கெட் ஒவ்வொன்றும் 1.99, புடவங்காய், பாவக்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99, கேல் கொலாட் கட்டி 2.99, பயிட்டங்காய், கிரீன் சில்லி, தாய்ச்சில்லி ஒவ்வொன்றும் 3.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பீட்ரூட் பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்கப் 1.29, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஒனியன் 2.49, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் பவுன்ஸ் 2.49, முருங்கைக்காய் 6.99 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். பனங்கிழங்கு, வாழைத்தண்டு, நீத்து பூசணிக்காய், வல்லாறு வந்து 750 மில்லி 6.99 கோவண்டையும் பெற்றுக்கொள்ளலாம். அது போலவே 500 கிராம் எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, பூட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல ஏராளமான பல வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 49 cents பவுன்ஸாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு தாயகத்து பழங்களுக்கான ஒரு செயல் கூட இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஃப்ரெஷ் அணுகலை நீர் 3.99 உடனுக்குடன் வெட்டி தருகின்றார்கள். 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $30, மாம்பழ பாக்ஸ் $11.99 நீங்க பெருக்கலாம். முழு பலாப்பழம் பவுன் 1.49 படி நீங்க பெருக்கல முடியும். சவுளநீர் அத்துடன் கப்பல் வாழைப்பழம் மங்குஸ்தான் என்னாம பழம்னு சொல்லி அத்தனை பழங்களை கூட நீங்கள் பெற்றுக் முடியும். ஏராளமான பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம். சமலேற உபகரணங்கள் மட்பாண்ட சமலேற உபகரணங்களை கூட நீங்க பெற்றுக் முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ்கோடன் பிஞ்ச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 1:14 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: குங்குமம் சாரி போட்டிக்ஸின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்றும் நாளையும் 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் 10 சேலும். 4 செமிசில்க் சாரி $100, 2 சாஃப்ட் செமிசில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரீஸ் $150, பிரைட்மேட் சாரீஸ் $50, காட்டன் சில்க் சாரி $160, காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விசேட விலையில், கிட்ஸ் கிளாத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மாக்கமன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங்கில் யூனிட் 114, குங்குமம் சாரி போட்டிக் 416-452-0511.
0: தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்து 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.

0: TMS VS தேவேந்திரனின் ராஜகீதம் எதிர்வரும் ஜூன் மாதம் 6 தேதி மாலை 6:30 மணிக்கு சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் மண்டபத்தில் ஹரிஹர சுதன்
1: கலர் ரிப்பன்
0: சுரேஷ்
2: சங்கீத மேகம்
0: கிருத்திகா உட்பட பிரபல கனேடிய கலைஞர்கள் 7 Notes இசையில் வழங்கும் ராஜகீதம். மேலதிக விவரங்களுக்கு 289-272-9563.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: வினோத இல்லம் ஸ்காபரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-8427.
0: ஆர்கேஎஸ் சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கமென் ஷெப்பர்ட் கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
9: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: ஒரு மணி 27 நிமிடம் எஸ்டெஃப்மோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேல்ஸை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ஸ்ட்ரீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்ட்ரீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ்.
0: ஸ்பாக்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் டொரண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரமாணமான மனதை மயக்கும் இசையிரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்டில் இன்றும் நாளையும் காலை 11 மணி முதல் இரவு 8 மணி வரை மார்க்மென் மக்டிகள் மெஜஸ்டிக் சிட்டி மாலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473365529 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். வெற்றி பாட்டிலே நீங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளலாம். இலக்கம் 4 போயிட்டது. குமார் வெற்றி கொண்டார். அதே போல எங்களிடம் மீதம் இருக்கின்ற இலக்கங்கள் 1, 2, 3, 5, 6, 7, 8, 7 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றது. நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும்,
1: மழையாய் பொழியும்
0: என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம்
2: 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் கிட்டத்தட்ட 55,000 தபால் ஊழியர்கள் புதிய பணியிட ஒப்பந்தம் மீதான வாக்களிப்பை இன்று நிறைவு செய்கின்றனர். முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என தபால் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 20 வாக்களிப்பு ஆரம்பித்திருந்தது. மறுபுறத்தில் இவரிடம் முதல் காலாண்டில் 205 மில்லியன் டாலர்கள் நஷ்டத்தை கனடா போஸ்ட் அறிவித்துள்ளது.
4: யுக்ரைன் மீது பெருமடுப்பிலான புதிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி யுக்ரைனிய அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள யுக்ரைன் தயாராகவே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். யுக்ரைனிய தலைநகர் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக அறிவித்த ரஷ்யா பொதுமக்களையும் ராஜதந்திரிகளையும் அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரித்திருந்தது.
3: தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை 2 வெளியிடப்படும் என்றும் மக்களுக்கு ஒழிவு மறைவின்றி அனைத்து விவரங்களும் அறியத்தரப்படும் என்றும் தாவேக அரசு தெரிவித்துள்ளது. அதேவேளை பெண்களுக்கான 2,500 ரூபாய்கள் மகளிர் உரிமைத்தொகை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என கூறியுள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன், 1,000 ரூபாய்கள் மகளிர் உரிமைத்தொகை வழங்குவதிலும் திமுக ஆட்சியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
4: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 2வது நாளாக காணி உரிமையாளர் போராட்டம் நடத்தியுள்ளனர். அதேவேளை தையிட்டி விகாரையை சந்தேகத்திற்கு இடமான வகையில் படம் பிடித்த குற்றச்சாட்டில் 2 வடமாராட்சி இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
5: வணக்கம். நிறைய பேர் வந்து என்ன தொடர்ச்சியா நிறைய வாரம் மாசம் வருஷமா வந்து என்ன ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட்ஸ், ரியல் எஸ்டேட் பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத கேட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ரேடியோ மூலமா. நிறைய பேருக்கு வந்து ஒரு உங்க மனசுலயே ஒரு க்வெஸ்டின் இருக்கும், எதுக்காக இவ எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கறா, என்ன நோக்கம் அப்படின்னுட்டு. இதோட மெயின் ரீசன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஒரு வித்தியாசமான மார்க்கெட், எவ்ரிடே ஒரு மாறுற மார்க்கெட், வேற வேற விஷயங்கள், வேற வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க அப்டேட்டடா இருந்தீங்களானாக்கா அது உங்களுக்கு நல்லது. ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்ல ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இருக்கிறதுக்காக வீடு வாங்கினா என்ன, இல்லாட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக வீடு வாங்கினாலும் நீங்க வந்து ஃபுல் நாலேஜோட ஒரு டிசிஷனை எடுக்கணும்னுட்டு தான் என்னோட மெயின் நோக்கம். நீங்களும் யோசிப்பீங்க, இவங்களும் சேல்ஸ் பர்சன் தானே, வாங்கறதுக்கு விக்கிறது தானே இவங்களும் செய்யறாங்க. அது இருந்தாலும் என்னோட முக்கிய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கறது தான். நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயின் ரீசன். நீங்க ஒரு இடத்துல சைன் பண்ணும்போது ஒண்ணு செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் கரெக்டா எடுப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்கற மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ்க்கு தவிர்த்து நிறைய பேருக்கு வேற வேற குவெஸ்டன்ஸ் இருக்கும் உங்க மனசுல. அந்த மாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ரிலேட்டட் எந்த குவெஸ்டன்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னீங்களனாக்கா நான் உங்களுக்கு அது பர்சனலி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், இல்லை இந்த மாதிரி ரேடியோ அப்டேட்ஸ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது குவெஸ்டன்ஸ் இருந்தது, இல்லை ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ரியல் எஸ்டேட் பத்தினாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம், இல்ல டெக்ஸ்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னோட நம்பர் 416-888-9492. நீங்க என்னோட சோசியல் மீடியா பேஜஸ்லயும் ஃபாலோ பண்ணலாம், swapteam.ca. தேங்க்யூ.
6: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
0: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல் 2026 அவுட்லேண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லேண்டர் மற்றும் மைல் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ்,
2: 416-292-2455. மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
6: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
7: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: சரியான நேரத்தில் நான் பாட்டு போட்டமாண்டு பார்த்தோம்னு சொன்னால் இல்லை, இன்னொரு மாதம் இருக்குது. ஜூலை மலர்கள் வாரத்துக்கு இன்னொரு மாதம் இருக்குது.
1: அப்படி சொல்ல வரீங்க,
0: இடையில் ஒரு மாதம் இருக்குது. நானும் திடீரெண்டு ஜூனை ஜூலைன்னு யோசிச்சிட்டேன், என்ன செய்கிறது.
1: அப்போ இனி ஒவ்வொரு மாதத்துக்கும் அந்தந்த மாதத்துக்குரிய பாட்டை தேடி போடணும்.
0: பரவாயில்லையே, ஜூன் ஜூலை மாதத்தில் ஒரு பாட்டு இருக்கு, ஜூலை மலர்களே இருக்கு, செப்டம்பர் மாதம் ஒன்று பாட்டு இருக்கு, ஆகஸ்ட் அண்டு இன்னொரு ரெட்ல இன்னொரு பாட்டு இருக்கு, இன்னும் முதலாம் தேதி இன்னொரு சந்திச்சேன் ஒரு பாட்டு இருக்கு, அப்படி இருக்கு
1: இருக்கு.
0: ஜனவரி நிலவே நலந்தானான்னு இன்னொரு பாட்டு இருக்கு, அப்படிலாம் இருக்கு
1: இருக்கு.
0: பாருங்க அது ஃப்ளோவில் வருது
1: வருது.
0: சரி, இணைந்திருக்கணும். 1:48 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காட்சிகளில் கேட்டுக்கொண்டிருப்பது வெற்றி பாட்டு. நீங்கள் இணைந்து வெற்றி பாட்டை வெற்றி கொள்வதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இந்த நேரத்தில் நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை வருகின்ற பொழுது சூடு மீன் பவுன் 3.99, ப்ளூ ஃபிஷ் 3K 1.59, சல்மன் முழுமை அப்படிங்கின்ற பொழுது 7.90, சீம்பிரி பவுன் 7.90, சுவாபாறை பவுன் 7.90, கொடுவா ஸ்லைஸ் பவுன் 9.90, ஃப்ரெஷ் ஆல் போக் ஒவ்வொன்றும் பவுன் 4.90, ஆற்றுச்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.90, 3 19.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.90, சிக்கன் பிரஸ்ட் 6.90. நீங்கள் பெற்றுக்கலாம் சிலோன் கொடுவா காலை மீன் சிலோன் நண்டு ஃப்ரெஷ் நெத்தலி கலவாய் கும்பலாப்பார் என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் மீன் சந்தையில் பெற்றுக்கொள்ளலாம். பசுமையான மரக்கறிகள்லாம் இந்த வாரம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. கிரிக்கம்பர் 99 cents, கோவா 99 cents பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். கிரீன் பீன்ஸ் வாழைப்பூ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ முள்ளங்கி வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99. ஸ்பினிச் பேக் கிரீன் ஆனியன் பேக்கெட் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். புடலங்காய் பாவக்காய் தாமரை கிழங்கு பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் பவுன் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலாட் கட்டு 2.99, பைட்டங்காய் கிரீன் சில்லி தாய் சில்லி ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பீட்ரூட் பூசணிக்காய் பவுன் 1.49, பட்டர்காப் பவுன்ஸ் 1.79, பட்டர்நட் 1.29, 10 pounds ஒயிட் ஓனியன் 2.49, 10 pounds உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 2.49, முருங்கைக்காய் பவுன் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பனங்கிழங்கு வாழைத்தண்டு நீத்து பூசணிக்காய் வல்லாறை பொன்னாங்காணி என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் பெற்றுக்கொள்ளலாம். பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பொருள் இந்த வாரம் 3 கரிச்சந்திர நூடி $6, 500 gram MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் பேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 3.49 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 1 kilo கோகோனட் மில்க் பவுடர் 15.99 நீங்கள் பெற்றுக்கலாம். எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 ml 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3 tin fish 4.99, 250 gram சிலோன் கிரீன் டீ 5.99, 5 டெல்மேஷ் சோயா 3.99, 750 ml நல்லெண்ணெய் 7.99, 6 pounds கரும்பு சீனி 7.99, 8 pounds உளுந்து பன்னீர் 2.99, 8 pounds மைசூர் பருப்பு 6.99, 4 pounds கடலை பருப்பு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏராளமான பல வகையில் பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக இப்பொழுது ஓரேஞ்ச் 99 cents பவுன்ஸாக பெற்றுக்கலாம். ஸ்டோரி பாக்ஸ் 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஓரேஞ்ச் 49 cents பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். அதேபோலே வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டில் தாயகத்து பழங்களுக்கான ஒரு சேலையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட். குறிப்பாக ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 உடனுக்குடன் வட்டியும் தரப்படுகிறது. அதாவது 10 piece அடங்கிய இளநீர் பாக்ஸ் எடுக்கின்ற பொழுது $30 மட்டுமே. மாம்பழ பாக்ஸ் 11.99, முழு பலாப்பழம் பவுன்ஸ் 1.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வளநீர் கப்பல் வாழைப்பழம் மங்குஸ்தான் அண்ணாமுன்ன பழம் என்று சொல்லி ஏராளமான பல வகையில கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சுத்தம் தரம் மலிவுடன் டப்ஸ் கடன் பிஞ்சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
0: 1:51 வெற்றி பாட்டோடு இணைந்திருக்கணும். ஷானங்களோடு இருக்கின்றார். வணக்கம் ஷான்.
3: வணக்கம், உங்கள் இனிவா இருக்கும்.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
3: சுகமா இருக்கோம். நீங்கள்?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இன்றைக்கு என்ன இலக்கத்தை தெரிவு செய்யலாம்?
3: இலக்கங்களோ திரும்ப சொல்லுவீர்களோ?
1: இலக்கம் 4 தவிர இலக்கம் 1-8 வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம்.
3: இலக்கம் 8 தாங்க.
1: சிறந்த மருத்துவர்களை கொண்ட நாடு எது? சிறந்த மருத்துவர்களை கொண்ட நாடு எது?
3: பெலாரூஸ்.
1: திருத்தலாம்.
3: அமெரிக்கா.
0: வாழ்த்துக்கள் ஷான்.
3: நன்றி நன்றி.
0: குத்துக்கு மதிப்பு இருக்கா? நேர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு நம்ம ஷான். சரி, சிறந்த மருத்துவர்களை கொண்ட நாடை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, என்ன பாட்டு கேட்கலாம் ஷான்?
3: அன்பாக படிக்க பாடல் உன்னை நினைச்சேன்
0: உங்களை நினைக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பாட்டு வரும். நன்றி இணைந்த உடம்புக்கு.
3: நன்றி.
0: 1:53 நிமிடம் இணைந்திருக்கிறோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் istfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். istfmcommunity@gmail.com.
4: ஈஸியா டியூன் பண்ணுங்க இஸ்டெஃப்எம் 102.7.
5: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
6: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லெமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் Shepherd Sandipal, Good Life Flooring. 416-293-0550. 416-293-0550. goodlifeflooring.ca.
7: செய்யலாம்.
5: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. Greystone Luxury Homes.
8: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
9: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
8: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
9: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
8: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-6388.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
11: Weekend, East FM 102.7.

0: நேரம் 2:02 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமில். இந்த மணித்தியாலமும் நீங்கள் எங்களோடு இணைந்து வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அதுக்கு முன்னதாக காலநிலை என்ன சொல்கின்றது என்று பார்த்து விடலாம்.
1: ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகத்தான் இருக்கின்றது. வெளியில் 16 டிகிரி செல்சியஸ், 16 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம்.
0: அதே போல எரிபொருள் விலை நாளை நாளில் 3% குறைவடைகின்றது. நீங்கள் உங்களோடு இலக்கத்தை தெரிவு செய்யலாம். இலக்கம் 1, 2, 3, 5, 6, 7 என்று 6 கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. எனவே இலக்கத்தை தேர்வு செய்யலாம். கேள்வியை 2 தடவைகள் சொல்வோம். கவனமாக கேட்டு பதிலை தெரிவித்து வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளலாம். அழைக்க மணி தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.

0: என்ன வர்ணனை
1: என்ன வர்ணனை
0: ரசிச்சு எழுதியிருக்காங்க. இல்ல இல்ல, ஒவ்வொரு பாடலாசிரியரும் அதே மாதிரி தான் ரசிச்சு ருசிச்சு தான் அந்த பாட்டு எழுதுவாங்க. அது அவங்களோட படைப்பு இல்லையா, அப்படிதான் எழுதுவாங்க.
1: ஆனா ஒரு சில பாட்டுகள்ல சஞ்சய் நான் மெய் மறந்து போயிடுறது.
0: அதெல்லாம் நிறுத்த சொல்லல,
1: பாட்டுக்குள்ள நாங்க போயிடுறது அப்படியே.
0: அப்படி போகப்படாது, இந்த ரெண்டு மனிதனும் போகவே கூடாது. 2:08 வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்களும் வெற்றி பாட்டில் வெற்றி கொள்ள, பாடலை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4-1-6-5-5-4-4-0-4-0.
0: வணக்கம் தேவகுமார்.
2: வணக்கம் வணக்கம் இருவருக்கும். வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
0: சரி, என்ன எந்த இலக்கத்தை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
2: என்னென்ன இலக்கம் இருக்குது?
1: 1, 2, 3, 5, 6, 7. உலகளவில் அதிக பெண்களை அமைச்சரவையில் கொண்டுள்ள நாடு எது? உலகளவில் அதிக பெண்களை அமைச்சரவையில் கொண்டுள்ள நாடு எது?
2: இந்தியா.
1: திருத்தலாம்.
0: நாங்க நேரம் தந்தாலும் திருத்தலாம். நீங்க அமைச்சரவை பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் என்பது வேறு, அமைச்சரவை என்பது வேறு. அமைச்சரவையில் பெண்களை அதிகம் கொண்டுள்ள ஒரு நாடு என்று பார்த்தால் ருவாண்டா. இந்த ருவாண்டா அரசியலமைப்பிலே பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கப்படுகிறது. அமைச்சரவையில் மட்டுமில்ல, பாராளுமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா 60% மேலாக பெண்கள் இருக்கிறாங்களாம். இது மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று சொல்லியும் சொல்கிறாங்க. எனவே உலகளவில் அதிக பெண்களை அமைச்சரவையில் கொண்டுள்ள நாடு ருவாண்டா என்பது சரியான பதில். 2:09 மிஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம், வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி செய்தாருமில்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும்போது ஆவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் மாபெரும் ஃப்ளோர் கிளியரன்ஸை வழங்குகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் கழிவு விலைகளில். அத்துடன் ஒரு வருடத்திற்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான். புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிய காட்சியறைக்கு செல்லுங்கள். 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ்.

0: இதுவும் ஒரு விதமான லிரிக் தான்.
1: என்ன சொல்ல வரீங்க?
0: ஒண்ணுமே சொல்ல வரல, இது ஒரு விதமான லிரிக் தான், பாடல் வரிகள். இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றி பாட்டில் அடுத்ததாக இணைந்து கொள்கின்ற நேர் யார்? வணக்கம்.
2: மதிய வணக்கம். உடுப்பட்டி ராஜா ஐசபமுடாக.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஓஹோண்டு வீட்டோட சமையல் சாப்பாடு குடும்பத்தோட நலமா இருக்கிறோம். நீங்க இது ஒரு நலம் தானே?
0: அப்ப ஓஹோதான்.
1: நாங்க ஓஹோண்டு ஸ்டூடியோல நலமா இருக்கிறோம்.
2: வெயில்
0: சமைக்க மட்டுமே இல்லை,
2: சமைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா வெயில் குணம் கொள்ளுது, ஆனா சுடுதண்ணி பின்னேறந்தான்.
0: சரி, நீங்க சொல்லுங்க, எந்த இலக்கம் உங்களுக்கு வேணும்?
2: எப்பவும் நம்பர் ஒன் தான்.
0: ஆமா, எப்பவும் நம்பர் ஒன் தான். சரி சொல்லுங்க.
2: ஆமா,
0: சரி. கேள்வி: கனடாவில் கடந்த ஆண்டில் அதிகம் திருட்டு போன வாகனம் எது? கனடாவில் கடந்த ஆண்டில் அதிகம் திருட்டு போன வாகனம் எது என்பதை சொல்லுங்கள்.
2: ஹைலேண்டர்.
0: திருத்தலாம்.
2: ராசோ. லெக்சஸ். லெக்சஸ் லெக்சஸ் லெக்சஸ் நான் சொல்றேன்.
0: சரி, ஒரு முடிவுக்கு வரும். இதுல மூன்றுல எது எது சரியானதோ ஃபைனல் பண்ணுங்க.
2: லெக்சஸ்.
0: லெக்சஸ் தானே?
2: ஆமா,
0: கண்டிப்பாக. நிச்சயமாக. அதுக்காக சொல்றீங்க, ஏன்னா தவற விட்டுருக்காரு. சரி, தவறான பதில். நன்றி இணைந்த கொண்டமைக்கு.
2: நன்றி நன்றி
0: நன்றி. அதான் அவதிப்படக்கூடாது.
1: நான்
0: சொன்னதானே, கண்டிப்பாக நிச்சயமாக. சரி, இதுல பாத்தீங்கன்னா ராஃபோர் கிட்டத்தட்ட 2000 வாகனங்களுக்கு மேல் ராஃபோர் மாடல்கள், டொயோட்டாவுடைய ராஃபோர் மாடல்கள் திருட்டு போயிருக்கிறது கடந்த ஆண்டிலே. அதுதான் தகவல், அதுதான் சரியான பதிலும். சரி, டென் உடனே பாட்டு தப்பி இருக்கலாம்,
1: கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம்.
0: சரி, இவ்வளவு நாங்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கு. நம்ம மலிவு விற்பனை பற்றிய தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தை விலகண்ட பொழுது சூடு மீன் பவன் 3.99, ப்ளூ ஃபிஷ் திருக்கை 1 pound 5.99, சால்மன் 3 அப்படி கண்ட பொழுது 7.99, சீம்பிரியும் 7.99, சுவா பாறை 7.99, கொடுவா ஸ்லைஸ் 9.99, ஃப்ரெஷ் ஆள் போ கொவண்டு 4.99, ஆற்றாச்சி பவுன் 10.99, ஊர்கோழி 6.99, 3 பெருகண்ட பொழுது 19.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம்ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99 பெருக்கலாம். சிலோன் கொடுவா, காலை மீன், சிலோன் நண்டு, ஃப்ரெஷ் நெத்தலி, கலவாய், கும்பலாப்பார் என்று சொல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல பசுமையான மரக்கரையில் நீங்கள் விரகண்ட பொழுது குறிப்பாக கீக்கம்பர் 99 cents, கோவா பவுன் 99 cents, கிரீன் பீன்ஸ், வாழைப்பூ, மரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, முள்ளங்கி, வாழைக்காய் 1 பவுண்ட் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஸ்பினிச் பேக், கிரீன் ஆனியன் பேக்கெட் 1.99 பெற்றுக்கொள்ள முடியும். புடலங்காய், பாவக்காய், தாமரை கிழங்கு, பெல் பெப்பர், ஜிஞ்சர் 1 பவுண்ட் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கேல் கொலாட் கட்டு 2.99, பைட்டங்காய், கிரீன் சில்லி, தாய்ச்சில்லி 1 3.99, பீட்ரூட் பூசணிக்காய் பவுன் 1.49 பவுன்ஸாக பெற்றுக்கலாம். பட்டர்காப் 1.79, அதுபோல பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஆனியன் 2.49, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். தக்காளி பழம் 2.49 பவுண்டாக பெற்றுக்கலாம். முருங்கைக்காய் பவுண்ட் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பனங்கிழங்கு, வாழைத்தண்டு, நீத்தி புத்தனைக்காய், வல்லாறு, பொன்னாங்காணி என்று சொல்லி அத்தனையுமே நீங்கள் நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வாராந்த விற்பனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான மளிகைப்பொருட்கள் இந்த வாரங்கும் போ பவுன்ஸ் கடலைப்பருப்பு 4.99, 8 பவுன்ஸ் மைசூர் பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் உளுந்து பனை 2.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 5 டெல்மே சோயா 3.99, அதுபோல 250 கிராம் சிலோன் கிரீன் டீ 5.99 பெற்றுக்கலாம். 3 டின்ஃபிஷ் 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, MD பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் வந்து 750 மில்லி 6.99 படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 500 கிராம் MD பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட், பேஷன் ஃப்ரூட், மேங்கோ, பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஊட் ஆப்பிள் ஜாம் வந்து ஒவ்வொன்றும் 3.49 படி பெற்றுக்கொள்ள முடியும். 3 கரிச்சந்திரா நோட்டீஸ் $6 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பழங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரேஞ்ச் 99 cents, ஸ்ட்ராபெரி பாக்ஸ் வந்து 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர்மெலன் 2.99, ஆப்பிள் 1.99, அன்னாசி பழம் 1.99, சின்ன ஒரேஞ்ச் 49 cents பவுன்ஸாக பெற்றுக்கொள்ளலாம். வெளியே டெண்ட் அமைக்கப்பட்டு டெண்டில் கூட பழங்களுக்கான ஒரு விற்பனை தந்து கொண்டிருக்கிறார்கள் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கான ஃப்ரெஷ்ஷான இளநீரை 3.99 படி பெற்றுக்கொள்ளலாம். வெட்டியின் தரப்படும் 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $30 மட்டுமே. மாம்பழ பாக்ஸ் 11.99. முழுமையான பிளாப்பழம் வந்து 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். செவ்வளநீர், கப்பல் வாழைப்பழம், மங்குஸ்தான், அண்ணாமுன்னா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நேரடியாக வருகின்ற பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். டாப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் அந்தப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் அமைந்திருக்கிறது. வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca. வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457. முகுந்தன் கனக.

0: டி டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
1: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
0: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
1: ஸ்கார்போ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
2: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
3: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: கொஞ்சம் நோகாம கண்ணை மூடி தூங்கு மாப்பிள்ள, தூங்குனா ஆறு ப்ரோக்ராம்
1: செய்யறேன்,
0: என்ன வரி இது, ஏற்றுக்கொள்ள முடியாது. 2:26 நிமிடம் வெற்றிப்பாடு கேட்டுக்கொண்டிருக்கோம். மிஸ்டர் ஃபெமேல், நீங்களும் எங்களோடு இணைந்து வெற்றிப்பாட்டை வெற்றி கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4155544040.
0: எங்களோட வசந்தி இருக்கின்றார். வணக்கம் வசந்தி.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: ஓ, நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு
0: நிச்சயமா சுகமா தான் இருப்பீங்க, அந்த நம்பிக்கைகள் இருக்கு. சரி, எந்த இலக்கம் உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு 4 இருக்குதா?
1: 4 போய் விட்டது.
2: 3
1: 3 இருக்கின்றது.
2: 3 தாங்க.
1: உலக நாடுகளில் பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் முதன்மையானது எது? உலக நாடுகளில் பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளின் முதன்மையானது எது?
2: இந்தியா.
1: திருத்தலாம்.
2: அமெரிக்கா.
1: திருத்தலாம்.
0: இனி திருத்த முடியாது. இல்ல, ஏதோ ஒன்று அடிச்சு விடுறானே. இப்ப உலக நாட்டுல எத்தனை நாடு இருக்கு, பாப்புலேஷன் கூடுற நாடுகள் இருக்கு, அதை பார்த்து ஒரு கெஸ் தானே. சரி, நன்றி இணைந்த குணமிக்க.
2: நன்றி.
0: உலக நாடுகளில் பெண்களின் விகிதம் அதிகமாக உள்ள நாடுகளில் முதன்மையானது எது என்பதை நாங்கள் கேள்வியாக கேட்டிருந்தோம். அந்த வகையிலே லட்வியாவில் தான் அதிகமான பெண்கள் இருப்பதாக சொல்லப்படுது. லட்வியா என்ற நாட்டில் கிட்டத்தட்ட 53-54 வரையிலான வீதமானவர்கள் பெண்களாக இருக்கின்றார்கள். 53-54 வீதம் பெண்கள் அங்கே கோலோச்சி இருக்கிறாங்க.
1: ஆண்கள்
0: குறைவாக இருக்கிறாங்க அந்த லட்வியாவில். பாருங்க, ஒரு புது இன்ஃபர்மேஷன். சரி, 2:28 நிமிடம் இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சரி, என்னென்ன கேள்வி எங்களிடம் மீதம் இருக்குது?
1: 5, 6, 7.
0: 5, 6, 7 இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க.
1: 3 கேள்வி தான் இருக்குது. இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன பயம்?
0: அதுன்னு சரிதான், என்னத்த சொல்ல. இணைந்து கொள்ளுங்கள், வெற்றி பாட்டை வெற்றி கொள்ளுங்கள்.

0: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் கனடாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை கனடாவிற்கு வருகை தரும் சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது.
3: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடலை நிகழ்த்தியுள்ளார். எனினும் எந்தவித முடிவுகளும் இக்கலந்துரையாடலில் பின்னர் அறிவிக்கப்படவில்லை. அணுவாயுத உற்பத்திகளை ஈரான் நிறுத்துவதுடன் ஹோமோஸ் நீரணையை முழுமையாகவும் கட்டணமின்றியும் திறக்க வேண்டும் என டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
2: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெறவிருந்த குறித்த சிறப்பு அதிரடிப்படையின் ஆரம்ப நிகழ்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டமை பேசு பொருளாகிய சூழலில் இந்நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் உத்தரவு முதல் நாளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட ஆணைகளில் ஒன்றாகும்.
3: இலங்கையின் வடக்கில் வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை எனவும் நீதியும் சர்வதேச தலையீடுமே தேவை என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: Weekend Wonder. Weekend East FM. Where are you? Weekend East FM. 102.7. Weekend East FM.
5: The greatest radio station.

0: பங்குனி மேல எப்படி இருந்தா மட்டும் பாத்தீங்களா அவருக்கு
1: என்ன
0: ஐச தடவன மாதிரி இருந்ததா பங்குனி வயல்.
1: அப்படியா?
0: அது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
1: தெரியுறேன்டா, அதான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் சஞ்சயன், எப்பயுமே பாட்டுக்குள்ள நான் போயிடுறேன்.
0: வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கணும். 2:37 நிமிடம் எங்களோட குரு இருக்கின்றார். வணக்கம் குரு.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: இந்த இலக்கத்தை தெரிவு செய்யலாம்.
0: ரொம்ப சத்தமா இருக்கு.
1: மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எங்கு அமைந்துள்ளது? மனித உடலில் மிகச்சிறிய எலும்பு எங்கு அமைந்துள்ளது? திருத்தலாம்.
2: கால் பாதத்துல.
0: நான் தேடி தம்பா கொண்டு இருக்கா பாதத்துல.
1: ஹார்ட்ல எலும்பு இருக்கா?
0: நன்றி இணைந்த உடமைக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி. மனித உடலிலே மிகச்சிறிய எலும்பு எங்கு அமைந்திருக்கின்றது என்பதா நாங்கள் கேட்ட கேள்வி. இந்த உடல்ல மிகச்சிறிய எலும்பு, அது ஸ்டேப்ஸ் சொல்லி சொல்றோம். இது காதினுடைய நடுப்பகுதியிலே அமைந்திருக்கான். காதினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கின்ற இந்த ஸ்டேப்ஸ் என்பதுதான் இந்த மனித உடலில் இருக்கிற மிகச்சிறிய எலும்பு என்று சொல்லி சொல்லப்படுது. எனவே இணைந்து கொண்ட குருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மளிகை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: இந்த வாரத்துக்கான விற்பனையை வழங்கும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் ஏராளமான விற்பனைகள் இடம்பெறுகிறது. குறிப்பாக சூடமீன் பவுன் 3.99, ப்ளூ ஃபிஷ் திருக்கை 1 பவுன் 5.99, சால்மன் முழுமை அப்புறம் கண்டப்படுது 7.99, சிம்பிரி பவுன் 7.99, சுவா பாறை பவுன் 7.99, கொடுவா ஸ்லைஸ் பவுன் 9.99, ஃப்ரெஷ் ஆல் போ பவுண்டு 4.99 நீங்க பெருக்கலாம். ஆட்ரட்சி பவுன் 10.99, முற்கூலி 6.99, 3 அப்புறம் கண்டப்படுது 19.99, சிக்கன் லெக் பவுன் 2.49, சிக்கன் ட்ரம் ஸ்டிக் 3.99, சிக்கன் பிரஸ்ட் 6.99, சிலோன் கொடுவா காரமீன் காலமீன் சிலோன் நண்டு ஃப்ரெஷ் நெத்தலி கலவாய் கும்பலா பாறை என்று சொல்லி அத்தனையுமே நீங்க நேரடியாக இருக்கின்ற பொழுது பெற்றுக்கொள்ள முடியும் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டின் மீன் சந்தையில். அதுபோல பசுமையான வரக்கிற இந்த வாரம் குயிக்கம்பர் 99 சென்ட், கோவா 99 சென்ட், கிரீன் பீன்ஸ் மாலைப்பூ மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ முள்ளங்கி வாழைக்காய் ஒவ்வொன்றும் பவுன் 1.99 நீங்கள் பெற்றுக்கலாம். ஸ்பினிக் பேக் கிரீன் ஓனியன் பேக்கெட் 1.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புடலங்காய் பாவக்காய் தாமரை கிழங்கு பெல் பெப்பர் ஜிஞ்சர் ஒவ்வொன்றும் 2.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கேல் கொலாட் கட்டு 2.99, பைட்டங்காய் கிரீன் சில்லி தாய் சில்லி ஒவ்வொன்றும் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். பீட்ரூட் பூசணிக்காய் ஒவ்வொன்றும் 1.49, பட்டர்கப் 1.79, பட்டர்நட் 1.29, 10 பவுன்ஸ் ஒயிட் ஓனியன் 2.99, 10 பவுன்ஸ் உருளைக்கிழங்கு 4.99 நீங்கள் பெற்றுக்கலாம். தக்காளி பழம் 2.49 பவுன்ஸாக பெற்றுக்கொள்ள முடியும். முருங்கைக்காய் பவுன் 6.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பெனங்கிழங்கு வாழைத்தண்டு நீத்து பூசணிக்காய் வல்லாரை பொன்னங்காணி என்று சொல்லி அத்தனையுமே நேரடியாக வருகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளலாம் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில். 4 பவுன்ஸ் கடலை பருப்பு 4.99, 8 பவுன்ஸ் மைசு பருப்பு 6.99, 8 பவுன்ஸ் உள்ளது 12.99, 6 பவுன்ஸ் கரும்பு சீனி 7.99, 750 மில்லி நல்லெண்ணெய் 7.99, 5 டெல்மி சோயா 39.99, 250 கிராம் சிலோன் கிரீன் டீ 5.99, 3 டின் பீஸ் 4.99, 1 கிலோ கோகனட் மில்க் பவுடர் 15.99, எம்டி பிராண்டின் நெல்லி மிக்ஸ் ஃப்ரூட் மேங்கோ கோடியல் 750 மில்லி 6.99, அதுபோலவே 500 கிராம் எம்டி பிராண்டின் மிக்ஸ் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட் மேங்கோ பைனாப்பிள் ஸ்ட்ராபெரி பூட் ஆப்பிள் ஜாம் ஒவ்வொன்றும் 3.49 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல 3 கரிச்சந்திரா நூடிஸ் $6 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுபோல பல வகையில் இப்பொழுது ஆரஞ்சு பவுன் 99 சென்ட், ஸ்ட்ராபெரி 2.99, ப்ளூபெரி பாக்ஸ் 2.49, மினி வாட்டர் பழம் 2.99, ஆப்பிள் 1.99, அனாசி பழம் 1.99, சின்ன ஆரஞ்சு 49 சென்ட்க்கு நீங்கள் பெற்றுக்கலாம். நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட்டில் வெளியில் டென்ட் அமைக்கப்பட்டு இப்பொழுது தாயகத்து பழங்களுக்கான ஒரு டென் சேலையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஃப்ரெஷ்ஷான இளநீர் 3.99 நீங்கள் பெற்றுக்கலாம். உடனுக்குடன் வெட்டியும் தரப்படுகிறது. 10 பீஸ் அடங்கிய இளநீர் பாக்ஸ் வந்து $30 மட்டுமே. மாம்பழ பாக்ஸ் 11.99 பெற்றுக்கலாம். முழு பழம் நீங்கள் முழு சாப்பிடுகின்ற பொழுது பவுன் 1.49 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். செவ்வளநீர் கப்பல் வாழைப்பழம் மங்குஸ்தான் அன்னமுன்னா பழம் என்று சொல்லி ஏராளமான பழங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோல குறிப்பாக பூமரக்கன்றுகள் மரக்கறி கன்றுகளை பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து சமையலறை உபகரணங்கள் மட்பாண்டு சமையல் உபகரணங்கள் பூஜை பொருட்கள் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள் சொல்லி அத்தனையுமே நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். டாப்ஸ் கோட்டன் ஃபின் சந்திப்பில் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட் வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 2.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4165085052 4165085052. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
7: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idale. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
8: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றிய அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
9: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551 416-558-2551.
10: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
11: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence Hill, Photo Fast, Standard and Ritson, Oshawa, Free Toppings Pizza. இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
12: சிலுசிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகமாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் 10-865 பேவியூ அவென்யூ 905-883-9109.
1: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479621569 6479621569.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 பெற்று தருகின்றார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
6: வேறமரண மணி 53 மணி ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். வெற்றி பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளும் வெற்றி பாட்டு நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகிற வாரம் இதே போல் வெற்றி பாட்டு வெற்றியாக வரும். அதே போலவே நீங்களும் இணைந்து கொண்டு வெற்றி பாட்டில் வெற்றி கொண்டு வெற்றியை பாடலை கேட்கலாம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். விடைபெறுகின்றோம்னு சொல்லி வச்சு அந்த நிகழ்ச்சியிலிருந்து போகிறோம். இன்னொரு 2 மணி நேரத்துக்கு நாங்கள் தான் இருப்போம். எனவே தொடர்ச்சியாக இஸ்டிஃபம் காட்டிலையோடு நீங்கள் இணைந்திருங்கள். அறிவது கரவேல் வர காத்திருக்கின்றது.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஒரு
2: விடயம் ஓர் ஆயிரம் விளக்கங்கள் கலகலப்பான 2 மணி நேரம்
3: நானே எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல பாத்துலடா எங்க அப்பா.
2: உங்கள் இதய வானொலி ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை அறிவது கரவேல்.
4: 3 மணி 1 நிமிடம் இப்பொழுது முதல் 5 மணி வரை நாங்கள் அறிவது கரவேல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். வளமையான அதே விடயங்களாக இருந்தாலும் வித்தியாசம் வித்தியாசமான விடயங்கள் உங்களுக்காக வரும், சுவாரஸ்யமாக உங்களுக்கு தருவதற்கு நாங்களும் காத்திருக்கின்றோம். 30ஆம் தேதி மே 2026 வருடம், அதாவது இந்த மாதத்தினுடைய நிறைவு வார விடுமுறை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. இது 3ஆம் தேதியிலிருந்தானே ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்படி கொல கொலன்னு தான் இருக்கும்.
5: நேயர்களுக்கு தெரியும்,
4: நேயர்களுக்கு தெரியும் தானே எவ்வளோ கதச்சி கதச்சி கஷ்டப்படுறோமென்ட்டு. ஏன்னே ஏற்றுக்கொள்வாங்க. சரி, இப்பொழுது டொரண்டோ என்ன சொல்கிறது? காலநிலை 17°C இருக்கின்றது, 17 உணர்கின்றோம். அதே போலவே இரவு வேலை என்பது 11°C வீழ்ச்சியடையும் என்று நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை 23°C அதிகக்கூடிய வெப்பநிலை, 13°C அதிகக்கூடிய குறைந்த வெப்பநிலை என்று சொல்லிக்கொள்ளலாம். 2 நாட்களும் தொடர்ச்சியாக வருகின்ற நாட்கள் எல்லாமே சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பிரகாசமான நாட்களாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்புகள் தெரிவிக்கின்றது.
5: வாகன எரிபொருள் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3 சதங்களால் குறைவடைய
4: இருக்கின்றது. அதே போலவே சமூக வலைதளங்கள் மூலமாக எங்களோட நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். ஏராளமான கண்டென்ட் அது மூலமாக உங்களுக்கு நாங்கள் தந்த வண்ணம் இருக்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போல யூடியூப், இந்த எல்லாத்திலுமே ஈஸ்ட் எஃப்எம் இருக்கின்றது. அங்கும் இணைந்து பல தகவல்களை பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: அலுவலக தொழிலக்கம் 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com உடாவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: 2 ஊடகங்கள் மிகப்பெரிய ஊடகங்கள் என்று சொல்லி சொல்லலாம். 1 தொலைக்காட்சி, அடுத்தது வானொலி. வானொலியில நாங்க இருக்கிறோம், அதால அதை பற்றி விரிவாக விளக்கமா அது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி தள ப்ரோக்ராம் ஜாலியா செய்யலாம், எக்கச்சக்கமான விஷயம் கிடைக்கலாம். தொலைக்காட்சியை பற்றி செய்யலாமே, இன்றைக்கு தொலைக்காட்சியை பற்றி சொல்லலாமே என்றால் அது மிகப்பெரிய ஊடகமாக இருக்கின்றது. ஒருவேளை தொலைக்காட்சி ஒன்று நம்மளோட வீட்டை இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்ட காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எப்படியான பெட்டியெல்லாம் இருந்துருக்குன்னு தெரியும். அந்த கார்ட்போர்ட் பெட்டி மாதிரி எல்லாம் அந்த பெரிய கொண்டு போறதே கஷ்டம், அவ்வளோ பாரமாக வர இருக்கும். அப்படியெல்லாம் தொலைக்காட்சி, கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி, அது பிறகு கலர் டிவி எல்லாம் பயன்படுத்தி, அது பிறகு அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி அதில் சைஸ் எல்லாம் குறைஞ்சி வந்து இப்போ எல்இடி வந்து QLED வந்து OLED வந்து அப்படியே அந்த ஒரு லெவலில் ஒரு மாடர்னாக போய்கொண்டிருக்கிற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த தொலைக்காட்சியினுடைய பாவனை என்பது, தொலைக்காட்சியினுடைய தேவை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. ஒரு வீடு வாங்க போகிறோம் அல்லது ஒரு வீட்டில் இருக்கிறோம், எங்கே போனாலும் அந்த டிவி என்ற ஒரு சாமானை வைக்கிறதுக்கு ஒரு இடம் நிச்சயமாக நாங்கள் பார்ப்போம். அது கண்டிப்பாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு டிவி தான் இருக்குமாட்டா, இல்லை மல்டிபிள் டிவிஸ் இருக்குமே. மாஸ்டர் பெட்ரூமில் ஒன்று வைப்பாங்க, கிட்ஸு கொண்டு வைப்பாங்க, அதே போல் லிவிங் ரூமில் ஒன்று வைப்பாங்க, முடிஞ்சால் கிச்சனில் ஒன்று வைப்பாங்க. இப்படி வைக்க இடம் எங்கெல்லாம் இடம் இருக்கும் அங்கெல்லாம் டிவி கொழுவுற வாடிக்கையாக வச்சிருக்கிறாக்களும் எங்கள் மத்தியில் இருக்கணும். அந்த அளவுக்கு அதனுடைய பாவனை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அதை விட பல விடயங்கள் அதன் மூலமாக நாங்கள் பயனடைகிறோம் இல்லையா. அந்த பொழுதுபோக்கான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம்.
5: கண்டிப்பா
4: அதை பற்றியதாகத்தான் இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கிறதுக்கு இவ்வளவு இன்ட்ரோ பாருங்க.
5: இல்ல இருந்தாலும் தொலைக்காட்சின்றது நம்ம வாழ்க்கையில ஊறி போன ஒரு விடயம் தானே, அப்ப அதனால மக்கள் வந்து ஆர்வமா கேட்டுக்கொண்டிருப்பாங்க. டேய் சொல்ல, தொலைக்காட்சியில என்னென்ன வருதுன்னு சொல்லு அப்படின்ட்டு
4: சொல்லித்தான் பாரு,
5: காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா தெரியுமா தான், இன்னுமே அந்த பாடை பத்தி எல்லா இடமும் பரவலா பேசப்படுதான்.
4: பாடை பத்தி
5: அவ்வளவு ஃபேமஸா போயிட்டு
4: அண்டே பயங்கர ஹை அமை சோல்ட் அவுட் அன்றைய இடத்துல
5: உண்மைதான்.

0: 3:10 மீஸ்டெஃபமோடு இணைந்திருக்கின்றோம். 60 கரவேல் கேட்டுக்கொண்டிருக்கோம். தொலைக்காட்சியை பெரியதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அதற்கு முன்னதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. 80 Finch Street Square, Finch and Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறடு விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசிறடு விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599க்கு பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்தவில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 Finch Street Square, Finch and Finch Street சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
0: 3:13 தொலைக்காட்சியை பெரியதாக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு இன்ட்ரோ நாங்கள் தந்துட்டோம். தொலைக்காட்சி என்றால் என்ன அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம்.
2: ஆமாம், ஒலி மற்றும் காட்சியை மின்காந்த அலைகள் அல்லது டிஜிட்டல் சிக்னல்கள் மூலமாக தொலைதூர இடங்களுக்கு அனுப்பி அதை வந்து பார்வையாளர்கள் நேரடியாக பார்க்கும் வசதியை வழங்குகிற சாதனம் தான் இந்த தொலைக்காட்சியாம்.
0: டெலி அப்படின்றதால கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி சொன்னால் தொலைவு என்று சொல்லி சொல்கிறாங்க. விஷன் என்ற லத்தீன் சொல்லுக்கு பார்வை என்று பொருள். இந்த இரண்டையுமே சேர்த்து தான் என்ன செய்யறாங்க, டெல்லி விஷன் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்கிறாங்க. எப்படியா
2: இல்ல அதே சஞ்சீன் கிரேக்கத்திலிருந்து உண்டு லத்தீன்லேருந்து ஒன்று நடந்தான் ஒரே மொழியில் எடுத்துருக்கலாம் தானே.
0: இல்லை எனக்கும் அப்படித்தான் இருக்கு. உங்களோட அந்த பார்வை எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. தொலைக்காட்சி உருவான வரலாறு இந்த ஆரம்பகால முயற்சிகள் நூற்றாண்டுல இந்த 19வது நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டத்தில் விஞ்ஞானிகள் ஒளி அதே போலவே மின்சாரத்தை பயன்படுத்தி படங்களை அனுப்புறதுக்கு முயற்சி செய்திருக்காங்க. அந்த ஒரு ட்ரை ஒன்று பண்ணியிருக்கிறாங்க.
2: அதே 1884 ஜெர்மன் விஞ்ஞானியான பால் நிப்கோ என்பவர் வந்து என்ன செய்திருக்கார் அப்படின்னா நிப்கோ டிஸ்க் அப்படின்ற ஒரு சுழலும் வட்டத்தை வந்து உருவாக்கியிருக்கிறார். இதுதான் தொலைக்காட்சியின் அடித்தளமாக அமைந்திருக்குதான்.
0: அந்த டிஸ்க் ஆரம்பத்தில் நாங்கள் போய் ஓடி ஓடி போய் வாங்கி பார்த்த படங்களை பார்க்குற டிஸ்காகவும் இருந்திருக்கலாம் அல்லது பாடலை கேட்குற டிஸ்காகவும் இருந்திருக்கலாம். அதை தான் இதுக்கு வந்து நான் நம்புறேன்.
2: பார்க்கலாம்,
0: மேற்கொண்டு பார்ப்போம்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: Ajax Mitsubishi Spring Mega Sale 2026 Outlander PHEV க்கு $8,000 களை சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸ் க்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 Outlander மற்றும் Mild Hybrid Purchase களுக்கு $1,000 gift card பரிசு. அத்துடன் 2026 RVR களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 plus tax க்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள்.

0: பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சிப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம் மண்டலாபிஷேக பூர்த்தியும் 1008 கலசாபிஷேகமும் June 3 மாலை 4 முதல் இரவு 9 வரையும், June 4 காலை 6:30 முதல் நண்பகல் 1 வரையும் நிகழ திருவருள் கூடியுள்ளது. கலசாபிஷேகத்தில் கலந்து கொள்ள விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் சிவாலயம், 3011 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-754-7338.
3: பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை, வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்கவும் விற்கவும் தற்போதுள்ள வீட்டு சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்கள் தீர்மானங்களை சரியாக தெரிவு செய்ய ஆலோசனைகள் வழங்குவதுடன் உங்களுக்கு தேவையான மோகேஜை பிரதான வங்கி ஒன்றிடமிருந்து பெற்றுத் தருவதிலும், மற்றும் வீடுகள் மற்றும் வர்த்தக கட்டிடங்கள் வாங்க அல்லது விற்க அனைத்து தேவைகளுக்கும் உங்களுக்கு உதவுகிறார் பிரைட் விஷன் ரியாலிட்டி இங்க், வர்ணா கணபதி பிள்ளை. 416-844-7390.
4: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் கிட்டத்தட்ட 55,000 தபால் ஊழியர்கள் புதிய பணியிட ஒப்பந்தம் மீதான வாக்களிப்பை இன்று நிறைவு செய்கின்றனர். முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என தபால் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி வாக்களிப்பு ஆரம்பித்திருந்தது. மறுபுறத்தில் இவ்விருடம் முதல் காலாண்டில் $205 மில்லியன் நஷ்டத்தினை கனடா போஸ்ட் அறிவித்துள்ளது.
3: யுக்ரைன் மீது பெருமெடுப்பிலான புதிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி யுக்ரைனிய அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதல்களை எதிர்கொள்ள யுக்ரைன் தயாராகவே உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். யுக்ரைனிய தலைநகர் மீது தாக்குதல் நடத்தவுள்ளதாக அறிவித்த ரஷ்யா பொதுமக்களையும் ராஜதந்திரிகளையும் அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரித்திருந்தது.
2: தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களில் வெளியிடப்படும் எனவும் மக்களுக்கு ஒளிவு மறைவின்றி அனைத்து விவரங்களும் அறியத்தரும் என்றும் தாவைக்க அரசு தெரிவித்துள்ளது. அதேவேளை பெண்களுக்கான 2,500 ரூபாய்கள் மகளிர் உரிமைத் தொகை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என கூறியுள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன், 1,000 ரூபாய்கள் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதிலும் திமுக ஆட்சியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையின் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத தையிட்டி விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 2வது நாளாக காணி உரிமையாளர் போராட்டம் நடத்தியுள்ளனர். அதேவேளை தையிட்டி விகாரையை சந்தேகத்திற்கு இடமான வகையில் படம் பிடித்த குற்றச்சாட்டில் 2 வடமாராட்சி இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: அமருத்துவ அறிவித்தல். யாழ் மாதுகள் விபுலானந்தர் வீதியை புறப்படமாகவும் கனடா மார்க்கத்தை வசிப்பிடமாகவும் கொண்ட ராமநாதி முத்துலிங்கம் அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்றவர்களான ராமநாதி செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மருமகனும், காந்திமதி அவர்களின் ஆறுயிர் கணவரும், காலஞ்சென்ற மாசிலாமணி மாதுகள், நாகராசா கனடா, தர்மராசா மாதுகள், அரியமலர் கனடா ஆகியோரின் அன்பு சகோதரரும், சத்தியசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, தனசீலன் டாக்டர் கனடா, வரதசீலன் டாக்டர் கனடா, மனோசீலன் உரிமையாளர் காவேரி என்டர்பிரைஸ் கனடா, விஜயசீலன் ஸ்பைசி USA ஆகியோரின் அன்பு தந்தையும், நளினா, வானதி, அர்பணா, ஜெயந்தினி, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மாமனாரும், வைஷாலி, வைஷ்ணவி, ஆராதனா, ஆதித்யா, ராம், சிவானி, சிவ்யா, ஸ்ரேயா, ரம்யா ஆகியோரின் அன்பு பேரனுமாவர். அன்னாரின் பூதவுடல் 31/5/2026 ஞாயிற்றுக்கிழமை ஆக்டன் ஃபியூனரல் ஹோமில் பார்வைக்கு வைக்கப்பட்டு 1/6/2026 திங்கட்கிழமை கிரியைகள் இடம்பெற்று ஹைலண்ட் ஹில் கிரிமிட்டோரியத்தில் தகனம் செய்யப்படும். தொடர்புகளுக்கு சத்தி 416-896-8444, வரதன் 416-648-1431, மனோ 647-280-8529. இவ்வறிவித்தலை உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் குடும்பத்தினர். இது அமரர் இராமநாதி முத்துலிங்கம் அவர்களது அமரத்துவ அறிவித்தல்.
4: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இஸ் கூல்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti il ippodu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infiniti QX50 0% finance and lease for up to 5 years. Athudan 2 years free oil changes. Ungal credit low aga irundalum vaahanam ondrai perum vaippullade. Tamilil pesa Muhammad Lebi 437-477-7960 437-477-7960.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
2: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777, mortgagesolutions.ca.
5: அருள்மிகு கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா. ஜூன் 1st திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மங்கள தீபாராதனை, வாத்திய இசை, அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக் கடன் செய்ய விரும்பமாடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5755-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
7: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.

0: 3:47 இஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இன்றைய அறிவது கரவேல் நிகழ்ச்சியில் நாங்கள் தொலைக்காட்சியை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சியினுடைய தந்தை, எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் இருக்கும். அவர் தான் அந்த புள்ளியை வைத்திருப்பார். புள்ளியை வைத்து கோலம் போட்டாக்கள் தான் மிச்சாக்கள். அந்த புள்ளியை வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோன் லாகிபர்ட் என்றவர் தான். இதற்குரிய ஒரு அடித்தளத்தை போட்டவர்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி, 1925 உலகிலே முதல் முதலாக செயற்படுகின்ற தொலைக்காட்சி அமைப்பை வெற்றிகரமாக காட்சிப்படுத்தியவர் இவர் தான்.
0: மேலும் 1926 ஜனவரி மாதம் அன்றுதான் லண்டனில் உலகின் முதல் தொலைக்காட்சி ஒலிபரப்பை வந்து நடத்தியிருக்கின்றார்கள். இதனாலேயே அவர் வந்து தொலைக்காட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றாரா?
1: அதே போல 1930களில் இயந்திர தொலைக்காட்சி முற்றிலும் மறைந்து மின்னணு தொலைக்காட்சிகள் பயன்பாட்டுக்கு வந்ததாக சொல்லப்படுகின்றது. அதேபோல் உலக நாடுகளில் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கலாம். இங்கிலாந்து எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு இப்பொழுது அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கான்னு சொல்கிறோமோ அது அந்த அப்படி ஒரு பெருமை இங்கிலாந்துக்கும் இருக்குது. பலவிதமான இப்படியான உற்பத்திகளை, அதே போலவே இப்படியான முன்னுதாரணங்களை செய்து காட்டிய மற்றும் ஒரு நாடாக இங்கிலாந்து இருக்கிறது. அந்த வகையில் 1936 பிபிசி தான் உலகினுடைய முதல் பொது தொலைக்காட்சி சேவையை ஆரம்பித்திருக்கின்றது.
0: 2nd உலகப் போருக்கு பின்னர் பிபிசி உலகின் முன்னணி ஒளிபரப்பு நிறுவனமாக வளர்ந்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விடயம்.
1: நீங்கள் 1936 ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் 40 ஆரம்பிப்போம்னு சொல்லி அமெரிக்கா என்ன செய்து வேகமாக வளர்த்திருக்கின்றது 1940களிலிருந்து. அதே போல 1955 அமெரிக்காவினுடைய பெரும்பாலான வீடுகளில் தொலைக்காட்சி இருந்திருக்கு. முக்கியமாக என்பிசி, சிபிஎஸ், ஏபிசி போன்ற நிறுவனங்கள் உலகப்புகழ் பெற்றிருந்தன அந்த காலகட்டத்தில்.
0: ஜப்பான் உலகின் மிக முன்னேறிய தொலைக்காட்சி தொழில்நுட்ப நாடுகளில் ஒன்றாக அந்த ஜப்பான் விளங்குகின்றதாம்.
1: முக்கியமாக அந்த 4K 8K அல்ட்ரா ஹெச்டி தொழில்நுட்பங்களில் வழிநடத்தியது அல்லது வெற்றி பெற்று காட்டியது, இவ்வாறான தயாரிப்புகளை வெளி உலகத்துக்கு காட்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான். நாங்களும் ஒரு காலத்துக்கு முதல் மேட் இன் ஜப்பான்டா மட்டும்தான் வாங்குவோம்.
0: இருந்தாலும் நான் மட்டும் சளைச்சவன அப்படின்னு சொல்லி இந்தியாவும் நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி 1959 வந்து டெல்லியின் தொலைக்காட்சி ஒலிபரப்பு வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: 1982 ஆசிய விளையாட்டு போட்டிகளும் கலர் தொலைக்காட்சியில் அறிமுகமாயிருக்கிறது.
0: தூர்தர்ஷன் இந்தியாவின் முதல் தேசிய தொலைக்காட்சி நிறுவனமாகவும் இன்றும் இந்தியாவில் 900 மேற்பட்ட சேனல்கள் வந்து இருக்குதான். ஆனால் ஆரம்பம் என்ன? தூர்தர்ஷன் தான்.
1: அதான் நீங்க சொன்னீங்க, தூர்தர்ஷன் இலங்கை அப்படின்னு அப்படி ஒன்று இருந்ததா?
0: என்னடா இலங்கைய காணொலி அப்படின்றது இருந்ததுனால அப்படி ஒரு இலங்கை அப்படின்றது வந்துட்டு.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சமீப திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்குலி சேதாரமில்லை. அத்துடன் கோல்டு கோயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.
0: குங்குமம் சாரி போட்டிக்கின் 9வது நிறைவை முன்னிட்டு இன்றும் நாளையும் 2 மாபெரும் மலிவு விற்பனையும் 10 4 செமிசில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் செமிசில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு காட்டன் சாரீஸ் $100, பனாரஸ் சாரீஸ் $150, பிரைட் மெய்ட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $160, காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை கூரை சாரி விசேட விலையில், கிட்ஸ் கிளாத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்ச் பில்டிங்ஸ் யூனிட் 114 குங்குமம் சாரி போட்டிக். 416-452-0511.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2500 விற்கப்படுவது. 3-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
5: வீடொன்றை வாங்க கடினப்படுகிறீர்களா? மோர்கேஜ் பெற முடியவில்லையா? உயர்வான விலைக்கு வீட்டினை வாங்கி இக்கட்டான சூழலில் உள்ளீர்களா? வீட்டினை வங்கி எடுக்கும் நிலை உள்ளதா? வீட்டினை விற்க சிரமப்படுகிறீர்களா? 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகலவிதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள் ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோர்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி. 6476694663. 647 ஓ மை ஹோம்.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417. முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு தேதி May 31 ஆகும். 416-726-4417.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்கள் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
8: நீங்கள் ஒரு ரெஸ்டோரன்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hoursல் $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி வீதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக்கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 416-580-6591.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்.
10: என்னது?
9: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
12: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.1.

0: 4:03 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, 4:03 என்று சொல்லி சொல்லிட்டீங்க. இன்னொரு இந்த மடித்தாலம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் என்ன காலநிலை அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற நேரத்தில் 17°C ஆகி இருக்குது. மாறுது இல்லை, 17°C உணர்றோம். அதே போல் ஆனால் பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு 30 அந்த மாதிரி ஒரு 25 மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் பார்த்தீங்கன்னா 17 இருக்குது ட்ரோண்டோவில் வெப்பநிலை.
0: அவ்வளோ பிரைட்டாக இருக்குது.
1: அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அதே போலவே பார்த்தீங்கன்னா இரவு வேலை என்பது 10°C ஆக வீழ்ச்சியடையும் என்றும், நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுக்குரிய வெப்பநிலை 24°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C.
0: பாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது.
1: ஸ்பாக்லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அனுராதா ஸ்ரீராம், சத்யபிரகாஷ் அபிலாஷ் மற்றும் ட்ரோண்டோவின் இளம் முன்னணி பாடகர்கள் இணைந்து வழங்கும் பிரமாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6:00 பிக்கரிங் கேசினோ ரிசார்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை ticketmaster.ca மூலம் பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட்டிங் இவெண்ட்டில் இன்றும் நாளையும் காலை 11 முதல் 8 வரை மார்க்மன் மெக்டிகல் மெஜஸ்டிக் சிட்டி மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இப்போ நாங்கள் தொலைக்காட்சியை பற்றி வருவோமா பார்ப்போமா? அப்போ தான் இந்தியாவில் முடித்தோம், இப்போ இலங்கையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
0: 1979 தொலைக்காட்சி வந்து இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதில் ஸ்பெஷலாக என்ன சொல்லணும்னா, ரூபவாகினி, ITN, சிரச டிவி, ஸ்வர்ணவாகினி, சக்தி டிவி, டேன் டிவி போன்ற சேனல்கள் வந்து உருவாகினதாம். அதுக்கு பிறகு ஒன்னொண்டா
1: மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினதாங்க. தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி கட்டங்கள் என்று பார்த்தால், கருப்பு வழி தொலைக்காட்சி என்று பார்த்தால் முதற்கட்ட தொலைக்காட்சியில் கருப்பு வழி நிறத்தில் இருந்தது. இதை ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிட்டோம். அதுபோல நிற தொலைக்காட்சியில் 1950களிலே ஒளிபரப்பை தொடங்கியது. கேபிள் தொலைக்காட்சியில் 1980களிலே கேபிள் நெட்வொர்க்குகள் மூலமாக உருவாகி இருக்கின்றன.
0: 1990களில் சேட்டலைட் டிவி வந்து உலகத்தையே மாற்றிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். 2000களில் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டதாகவும், ஸ்மார்ட் டிவி இணைய இணைப்புடன் யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ போன்ற சேவைகளும் கூட ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்துக்கு வந்துட்டு.
1: அதே போல தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி என்று பார்த்தோம்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லாமல் CRT என்று சொல்லி ஆரம்பத்தில் ஆரம்பித்து, அதே போல LCD, LED, OLED, QLED, Mini LED, Micro LED அப்படின்லாம் வந்துட்டு. இன்றைய தொலைக்காட்சிகளை பொறுத்த வரைக்கும் 4K ரெசல்யூஷன், 8K ரெசல்யூஷன், HDR டெக்னாலஜி, டால்பி விஷன், அதே போல டால்பி அட்மோஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ப்ராசஸர், AI ப்ராசஸர், அதே போல வாய்ஸ் கண்ட்ரோல் சொல்லி
0: உலகம்
1: தெரியாது, உலகம் இருண்டிரும், அந்த மாதிரி பார்த்துட்டு எதிர்காலத்தை ஓட்டிட்டு போக வேண்டியதா. அந்த அளவுக்கு தான் தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்குன்னு
0: சொல்லுவார். நிச்சயமா நிச்சயமா, இந்த உலகில் அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கப்படுற நாடுகள் பட்டியலை பார்க்க போறதும் முதலாவது அமெரிக்கா தான். எப்பவுமே இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே, ஏதாவது கேள்விகள் வரலாம். 2வது ஜப்பான், 3வது இந்தியா, 4வது பிரேசில், 5வது சைனா, 6வது தென்கொரியா, 7வது மெக்சிகோ, 8வது கனடா,
1: 9வது இங்கிலாந்து,
0: 10வது ஜெர்மனி இருக்கின்றது.

0: நேரம் 4:13 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவேல் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: உங்கள் அபிமான அல்பியன் வேர்ல்ட் சைட் சென்னல் பாக்வே மற்றும் யோக் சினிமாசில் இப்பொழுது சூர்யா நடிப்பில் கருப்பு, மோகன்லால் நடிப்பில் திருஷ்யம், அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களை கல்பியன் வேர்ல்ட் சைட் சென்னல் பாக்வே மற்றும் யோக் சினிமாசின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: இந்த வழியில் நாங்கள் எவரெஸ்ட் பர்னிச்சர்ஸ் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறிட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்க இருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

மெகா சேல் 2026 அவுட்லாண்டர் PHEV க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து

0: பைனான்ஸ் செய்யுங்கள், தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சின், 4378607002.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கென வைனனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை, 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
8: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 June 6 மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
9: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markham & Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markham & Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard & Ritz, Oshawaville, Free Toppings Pizza, இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM and even by Sparklight Entertainment Inc.
10: சிலசிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் FM டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: கொண்டு செல்ல. தங்கநகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்கநகை பரிசு. தாலிக்கோடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது அவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM. தமிழ் செய்திகள்.
0: கனடாவிற்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என கனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதன் முறையாக சீனாவின் வெளிவிவகார அமைச்சர் கனடாவிற்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை கனடாவிற்கு வருகை தரும் சீன சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது.
2: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடலை நிகழ்த்தியுள்ளார். எனினும் எந்தவித முடிவுகளும் இக்கலந்துரையாடலின் பின்னர் அறிவிக்கப்படவில்லை. அணுவாயுத உற்பத்திகளை ஈரான் நிறுத்துவதுடன் ஹோமோஸ் நீரணையை முழுமையாகவும் கட்டணமின்றியும் திறக்க வேண்டும் என டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
0: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெறவிருந்த குறித்த சிறப்பு அதிரடிப்படையின் ஆரம்ப நிகழ்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டமை பேசு பொருளாகிய சூழலில் இந்நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் உத்தரவு முதல் நாளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட ஆணைகளில் ஒன்றாகும்.
2: இலங்கையின் வடக்கில் வவுனியாவில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரு உறவினர்களால் கவனயீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோருக்கு நிதி தேவையில்லை எனவும் நீதியும் சர்வதேச தலையீடுமே தேவை என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.

0: விதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நால அழகமாத்த அழகமாத்தம் டியூன் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஆட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. ஆகஸ்ட் 5 முதல் 7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: போட்ட புது சேலை உடுத்தி
6: ஸ்காபரோவில்
7: அகரம் சில்க்,
6: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
6: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
6: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
8: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ, 6479804779 7 9 8 0 4 7 7 9
9: East FM 102.7 கேட்டாலே
10: summer.
9: East FM 102.7.

0: 4:45 ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். அறிவது கரவியில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சரி, நாங்க எந்த நாடுகள் அதிகம் தொலைக்காட்சி பார்க்கின்றார்கள் என்று நாங்க பார்த்திருந்தோம். எந்த வயதினர் அதிகம் பார்க்கின்றார்கள் என்று பார்த்தால், 55 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த பாரம்பரிய தொலைக்காட்சியை அதிகம் பார்க்கின்றார்களாம். தி கிளாசிக்கல், இந்த கிளாசிக்ஸ், கொஞ்சம் பாரம்பரிய தொலைக்காட்சி உங்களுக்கு நீங்க சொன்ன தூர்தர்ஷன் மாதிரி அந்த மாதிரி சொன்னா சரியா இருக்கும். அதே போல 35 வயதானவர்கள் செய்திகள், விளையாட்டு, அதே மாதிரி இந்த சீரீஸ், தொடர்கள் அதெல்லாம் பாக்குறாங்களா.
0: 18 வயதிற்கும் 35 வந்து ஓடிடி தளங்களை வந்து அதிகமாக பார்ப்பதாகவும், குழந்தைகள் ஸ்பெஷலாக கார்ட்டூன் மற்றும் கல்வி நிகழ்ச்சிகளை வந்து அதிகமாக பார்க்கிறார்களாம்.
1: தொலைக்காட்சியினுடைய நன்மைகள் என்று பார்த்தால், கல்வி, செய்தி, விளையாட்டு, கலாச்சாரம், விழிப்புணர்வுன்னு சொல்லி ஏராளமான விடயங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் கற்று தெரிந்து கொள்ளலாம்.
0: நன்மை மட்டும் இல்லாம தீமை அப்படின்னு என்னென்று பார்க்கும்போது, அதிக நேரம் பார்ப்பது உடல்நலத்தை பாதிக்கும் அப்படின்னும், குழந்தைகள கல்வியை கூட பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் தவறான தகவல்கள் கூட பரவுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்னும், சமூக தொடர்புகள் வந்து குறைவடையும் அப்படின்றதும் இதற்கான தீமைகள்.
1: அது முக்கியமாக அந்த ஒலிம்பிக், அதே போலவே அந்த ஐபிஎல், கிரிக்கெட் வேர்ல்ட் கப், விம்பிள்டன், என்பிஏ அப்படின்னு எக்கச்சக்கமான விளையாட்டுகள் எல்லாம் இந்த தொலைக்காட்சியினுடைய பங்கு மிகப்பெரிதாக இருக்கின்றது. அதே போலவே இந்த ஓடிடி தளங்களுடைய வருகை என்பது இந்த தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளுக்கு பரவலான ஒரு சவாலாகவும், தொலைக்காட்சிக்கு சவாலாகவும் இருந்திருக்கிறது. நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லலாம் ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸ்மார்ட் ஃபோனோ, ஐபேடோ, டேப்லெட்டோ, எது கம்ப்யூட்டரோ, அதில் நீங்கள் அதில் அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இந்த தொலைக்காட்சிகளை பார்க்கறதுல கொஞ்சம் அப்படி இப்படி வந்து சிக்கல் வருது. அதே போல எதிர்கால தொலைக்காட்சிகள் என்று நாங்கள் ஏற்கனவே காட்சியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 16K ரெசல்யூஷன்லையும், ஹோலோகிராம் டெலிவிஷன், அதே போல விர்ச்சுவல் ரியாலிட்டி டிவி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டிவி என்ற ஏஐ டிவி, கெஷ கண்ட்ரோல் டிவி, இப்படியான விஷயமெல்லாம் எதிர்கால தொலைக்காட்சியாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் இதில் தான் நாங்கள் சொன்னது போலவே, என்னதான் சொன்னாலும் என்னதான் நன்மைகள் பல இருந்தாலும் தீமைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அதை பகுத்தறிந்து முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கையில், சொல்ல வேண்டியது எங்கள் கையில், முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டு விடைபெறுறதுக்கு முதல் நாங்கள் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும், அதே வேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசிறடு விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசிறடு விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது, 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோ கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் ஃபர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் ஃபர்னிச்சர்.
1: அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளும் இணைந்து தொலைக்காட்சியை பற்றி அறிந்திருப்பீர்கள். பல விடயங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்கள் பல நாங்கள் உங்களுக்காக தந்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். வருகிற வாரமும் இதே போல் 60 கருவியில் இன்னொரு விடயத்தோடு வரும். உங்களை திருப்திப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்தும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணி முதல் 7 மணி வரை பாடலை தருவதற்கு உஷா மற்றும் கோகுலன். வரும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
0: சுரேகா ரூபன்,
1: உங்கள் அன்பின் சஞ்சயன். வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.

0: போட்டோமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது இஸ்டஃபம்.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
2: அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மனாலய வருடாந்த திருவிழா சிவன் பிரம்மோற்சவ பெருவிழா சிவன் திருவிழா மே 29 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 4 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, ஜூன் 5 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 6 சனிக்கிழமை காலை தேர் திருவிழாவும், ஜூன் 7 ஞாயிறு காலை தீர்த்தமும் நடைபெறும். தொடர்ந்து ஜூன் 8 திங்கள் மாலை திருக்கல்யாணம் மற்றும் பூங்காவன திருவிழா, ஜூன் 9 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4165356 5 6 0.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building in Ullay, 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: நன்றி ஸ்ரேகா மற்றும் சஞ்சயன். நேரம் மாலை 5 மணி. வணக்கம் நேர்களே. வணக்கம் கோகுலன்.
1: வணக்கம் உஷா. வணக்கம் நேர்களை, எப்படி இருக்கிறீங்க உஷா?
0: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக உற்சாகமாக இருக்கின்றேன். அதே நலம் அதே உற்சாகத்தோடு நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு மாலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். 17 டிகிரி செல்சியஸ் 17 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 10 டிகிரி செல்சியஸ், நாளைய நாள் காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்படும். நாளை நாளின் அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆக காணப்பட இருக்கின்றது. இன்றைய நாளின் இரவு பொழுதிலும் நாளை நாளில் காலை பொழுது பகல் பொழுதிலும் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன.
0: அத்துடன் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருளின் விலை 3% குறைவேடையே இருக்கின்றது. அத்துடன் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உற்சாகமாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். விடுமுறை நாள், உங்களுடைய விருப்ப பாடல்களோடு நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ள அழைக்கலாம். 416-554-4040
0: கலந்து கொள்ள முதலாவது நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்லா இருக்கிறோம் செல்லகுமார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: என்ன பாடல் செல்வகுமாருக்கு?
2: கருப்பு படத்துல இருந்து கோட் மோட்டன் அந்த பாட்டு கேட்போம்.
1: உங்களுக்காக பாடல் வரப்போன்றது. நன்றி, இணைந்து கொடுமை செல்வகுமார்.
0: நன்றி. 7 மணி வரை நீங்களும் இணைந்திருக்க முடியும்.

0: செல்வகுமாரின் விருப்பமாக ஒளித்தோகிறது அந்த பாடல். நேரம் 5:06 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4565 4400.
1: உற்சாகமாக நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 7 வரை இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்க காத்திருக்கின்றது. இந்த பொழுதில் பாடலோடு எங்களோடு யார் என்று பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் இந்திரஜித், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நிலமா இருக்கிறோம். இந்திரஜித், என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
2: நான் இப்ப டிரைவ் பண்ணி கொண்டிருக்கேன்.
1: டிரைவ் பண்ணி கொண்டிருக்கீங்க, சரி. எப்படி வீக்கெண்ட் எல்லாம் போகுது?
2: நல்லா போகுது. உங்களுக்கு?
1: நல்லா போகுது. எங்களுக்கு வேலையோட போகுது இந்திரஜி.
2: எங்களுக்கும் அப்படிதான், வேலையோட தான் போகுது.
0: சரி, சந்தோஷம். அப்படி சொல்லிக்க இல்லையா கோகுலன், என்ன பாடல் என்று?
2: வேட்டைக்காரன் படத்துல இருந்து புலி இருக்கும் அது.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது இந்திரஜித். நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி. தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். 7 வரை உங்களுடைய விருப்ப பாடல்களோடு அழைக்கலாம். 4165 4400 4166 554 4040.
0: தங்க நகை உலகின் புரட்சி வித்யா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அசுசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பெருசு. தாலிக்கொடியோர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ. சலுகை மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 4169004599. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் அழைக்கலாம். 4165 4400 4400.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
4: உதயன் சர்வதேச விருது விழா வழமை போல் இம்முறையும் உலகமெங்கும் இருந்து வருகை தரும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த விருதுக்குரிய பெருமக்களுடன் நீங்கள் அனைவரும் இணையும் மாபெரும் விழா June 6 மாலை 6 முதல் இலக்கம் 430 நகெட் அவென்யூ, தி எஸ்டேட் பேங்க்வெட் அண்ட் ஈவெண்ட் சென்டரில் நடைபெற உள்ளது. அனுமதி சீட்டுக்கு அலையுங்கள் 416-752-1524 அல்லது 647-854-8384.
0: இப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நேரம் 5:15 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 416-5-4-4-0-4-0. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் இருவருக்கும்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: கேசவன்.
7: வணக்கம் கேசவன், எப்படி இருக்கிறீங்க?
6: ஆமா, நாங்கள் எல்லோரும் நிலமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
5: நாங்களும் நிலமா இருக்கிறோம். கேசவன், என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
6: நாங்கள் சமையல் முடிச்சிட்டு வந்து வெளியில போட்டு வந்து சமையல் முடிச்சிட்டு வைஃபை பாம்பேல வந்தவா முடிச்சிட்டு ஒரு வெளியில ஒரு ரவுண்ட் உண்டு.
7: அப்ப வீக்கெண்ட் கொண்டாட்டமா போகுதுன்றீங்க? அப்படியா?
6: ஆமா.
5: சமையல் இப்ப சமைச்சது யாருன்னு தெரியணும் உங்களுக்கு?
6: ரெண்டு பேரும் தான் சமைக்கிறோம்.
5: ரெண்டு பேரும். ஓகே, கோவலம் கேட்டு வைங்க. சரியா?
7: சரி கேசவர், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
6: கோவலம் கிராவுக்கு நித்திர வராது.
5: சொல்லுங்க என்ன பாடல்?
6: நான் அந்த குங்கி படத்துல இருந்து பாட்டை கேட்பேன்க்கா. நல்ல ஒரு பாடல்.
5: நிச்சயமா இப்படியான கருத்துல கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. உங்களுக்காக வருது அந்த பாடல். நன்றி.
7: நன்றி. 7 மணி வரை நீங்களும் அழைக்கலாம். 4165544040.

0: விருப்பமாக ஒழித்தோ இந்த பாடல் நேரம் 5 மணி 19 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பதை வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளலாம். அலையுங்கள் 4165544040.
1: குங்குமம் சாரி பாட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2 தினங்கள் மாபெரும் வலிப்பு விற்பனை டென் சேலம். 4 செமிசல்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் செமிசல்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு கொட்டன் சாரீஸ் $100, பன்ராசா சாரீஸ் $150, பிரைட் மெய்ட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $60, காஞ்சிபுரம் சாரீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $200, மணவரை சாரீ விசேட விலையில் கிட்ஸ் க்ளோத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மேக்மன் ஸ்டீல்ஸ் ஒரேஞ்ச் பில்டிங்கில் யூனிட் 114 குங்குமம் சாரி போட்டிக். 416-452-0511.
0: கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்
2: இனிய மாலை. வணக்கம் இசை உடுப்பட்டியூர் ராஜா.
1: வணக்கம் உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
2: ஓஹோண்டு நலமா இருக்கிற மகன் பூக்கண்டு வென்று சொல்லி ஸ்ட்ராபெரியோட பழத்தோட மரங்கள் வேண்டி கொண்டு போறோம். நாங்கள் நலம், நீங்கள் போகலன்னு விசா நலமோ?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். சரி, இன்று என்ன பாடல் உடுப்பட்டியூர் ராஜாக்கு?
2: எனக்கு பிடிச்ச பாட்டும் கரெக்டான பாட்டும் தொட்டால் பூமலர் தொடாமல் நாமலர்
1: தோட்டத்திலேயே நிக்கிறபடியா ஞாபகம் வருது. பாட்டு
2: பூ மாத்திரம் இல்ல, பழத்தோடயே வண்டிட்டு போறோம். ஸ்ட்ராபெரியும் கிம்பரியும்
1: உங்களுக்காக பாடல் வர போட்டது.
2: பாடலும் பூவோட சம்பந்த பாடல் நல்ல வாய்ப்பு. நன்றி
0: நன்றி நன்றி. நீங்களும் அழைக்கலாம். 4165544040 இந்த இதெல்லாம் எவரெஸ்ட் பயணிச்ச தரும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
3: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. $1,599 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்தை

குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது three-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்முதல்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்முதல்களை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகிறது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது. இலக்கம் 80 ஃபின்ச் ஸ்ட்ரீட் ஸ்கொயர் ஃபின்ச் அண்ட் ஃபின்ச் ஸ்ட்ரீட் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும். பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406-416-908-5656.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் கிட்டத்தட்ட 55,000 தபால் ஊழியர்கள் புதிய பணியிட ஒப்பந்தம் மீதான வாக்களிப்பை இன்று நிறைவு செய்கின்றனர். முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியாகும் என தபால் ஊழியர்களுக்கான தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி வாக்களிப்பு ஆரம்பித்திருந்தது. மறுபுறத்தில் இவ்வருட முதல் காலாண்டில் $205 மில்லியன் நட்டத்தை கனடா போஸ்ட் அறிவித்துள்ளது.
3: யுக்ரைன் மீதான பெருமெடுப்பிலான புதிய தாக்குதல் ஒன்றை ரஷ்யா திட்டமிட்டு வருவதாக புலனாய்வு தகவல்களை மேற்கோள் காட்டி யுக்ரைனிய அதிபர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ள யுக்ரைன் தயாராக உள்ளதென்றும் அவர் கூறியுள்ளார். யுக்ரைனிய தலைநகர் மீதான தாக்குதல் நடத்தவுள்ளதாக அறிவித்த ரஷ்யா பொதுமக்களையும் ராஜதந்திரிகளையும் அங்கிருந்து வெளியேறுமாறு எச்சரித்திருந்தது.
2: தமிழ்நாட்டின் நிதி நிலைமைகள் குறித்த வெள்ளை அறிக்கை 2 வாரங்களில் வெளியிடப்படும் எனவும், மக்களுக்கு ஒளிவு மறைவின்றி அனைத்து விவரங்களும் அறியத்தரப்படும் என்றும் தவேக அரசு அறிவித்துள்ளது. அதேவேளை பெண்களுக்கான 2,500 ரூபாய்கள் மகளிர் உரிமைத் தொகை வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படும் என கூறியுள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன், 1,000 ரூபாய்கள் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதிலும் திமுக ஆட்சியில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத தையீட்டி விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட தமது காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 2வது நாளாக காணி உரிமையாளர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர். அதேவேளை தையீட்டி விகாரையை சந்தேகத்துக்கு இடமான வகையில் படம் பிடித்த குற்றச்சாட்டில் 2 வடமராட்சி இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: Weekend Wonder, Weekend East FM, Where are you? Weekend East FM 102.7, Weekend East FM, the greatest radio
3: station. நேரம் 5:32 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு காலைக்கலாம். 416-5544-0040.
2: இந்த பகுதியில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் கண்ணன், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேங்க. உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி. என்னதுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க.
4: லைன் கொடுத்ததுக்காக.
2: லைன் கொடுத்ததுக்கு சரி. எப்படி
4: வாழ்த்துக்கள்.
2: நன்றி. எப்படி இருக்கீங்க கண்ணன்?
4: நல்லா இருக்கிறோம்.
2: எப்படி உங்க வீக்கெண்ட் எல்லாம் போய் கொண்டிருக்கு?
4: சூப்பரா போயிட்டு இருக்கு. ஷாப்பிங் முடிக்க வேண்டிய வீக்கெண்ட் ஃபுல்லா ஷாப்பிங் தான். வேற என்ன வேலை இருக்கு?
3: அப்ப சூப்பரா தான் இருக்கும் இல்லையா? சரி, என்ன பாடல் என்று கண்ணனுக்கு?
4: அதன் நலம் நல்ல மரியாதை.
3: நிச்சயமாக உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
4: சந்தோஷம்.
3: நன்றி. வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 416-5544-0040.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4168 9552. நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
1: உங்கள் கனவு இல்லத்தை நீங்களே வடிவமைக்க விரும்புகிறீர்களா? பல வருட அனுபவத்துடன் உங்களுக்கு உதவுகின்றது கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ். உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளாகவே 8 முதல் 12 மாதங்களுக்குள் டெரியோன் வாரண்டியுடன் கட்டித்தருகின்றார்கள். பைனான்சிங் ஒழுங்குகளும் செய்து தரப்படும். கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸின் கட்டுமானங்களின் தரத்தினை அறிய அழகிய மாடல் ஹோமினை இன்றே பார்வையிட அழையுங்கள். சசீலன், 416-727-1930. மாடல் ஹோம் இஸ் ரெடி ஃபார் வியூவிங். சசீலன், 416-727-1930. கிரே ஸ்டோன் லக்ஸரி ஹோம்ஸ்.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலை மாமணி அனுராதா ஸ்ரீராம், பின்னணி பாடகர் சத்ய பிரகாஷ், சூப்பர் சிங்கர் அபிலாஷ், டொரண்டோ பாடகர்கள், செல்வாஸ் சாஸ்திரா இசைக்குழுவோடு மிக பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. June 6 சரியாக மாலை 6:00 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில் ஸ்வர சங்கமம் 2026. டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் டிக்கெட்டு பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 6473365529. எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் இவன் பாய் ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் இங்க்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். அழைக்கலாம் 4565-4400.
7: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடல்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் பாடலோடு இணைந்திருக்கின்ற அடுத்த நேரோடு பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் கோகுலன். வணக்கம் உஷா. பாபி கதைக்கிறேன்.
7: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
8: நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கிறீங்க இருவரும்?
6: நாங்களும் நலமா இருக்கிறோம் பாபி. என்ன பாடல் என்று?
8: படம் வந்து மணிக்குயில். அதுல SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடின காதல் நிலவே பூவை கையில் சேரவா.
6: அது அருண்மொழியும் உமா ரமணனும் தானே பாடி இருக்காங்க.
7: நன்றி,
6: வணக்கம். நீங்களும் அழைக்கலாம் 4565-4400.

0: கண்கள் தீர்.
1: பாபியின் விருப்பமாக மணிக்குயில் திரைப்படத்திலிருந்து ஒளித்தொய்ந்தது அந்த பாடல். நேரம் 5:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இல் இசை எக்ஸ்பிரஸ். தொடர்ந்து நீங்கள் 7 வரை உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4165544400.
2: இந்த பகுதியில் எங்களோடு இணைந்திருக்கின்ற அடுத்து நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: ராஜா பேசுவேன்.
2: வணக்கம் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம் ராஜா. என்ன செய்து இருக்கீங்க?
3: சரி
2: சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அப்ப திருப்பி பிக்கரிங்க போனீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஆகும். அப்ப அந்த வெண்ணிலா பாத்துடலாம். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது ராஜா. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
3: நன்றி,
1: வணக்கம்.
2: பாடலுக்கு முன்பதாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
4: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 1 year நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 49 dollars, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது 3 year வாரண்டியோடு இப்பொழுது $999க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். இலக்கம் 9 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
6: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Drive, Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் ஸ்பிரிங் மெகா சேல். 2026 அவுட்லாண்டர் PHEV-க்கு $8,000 சேமிப்பதுடன் அனைத்து புதிய மாடல்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்ச். 2026 அவுட்லாண்டர் மற்றும் மைல்ட் ஹைபிரிட் பர்ச்சேஸ்களுக்கு $1,000 கிஃப்ட் கார்டு பரிசு. அத்துடன் 2026 RVR-களை 10 வருட வாரண்டியுடன் வீக்லி வெறும் $74 பிளஸ் டாக்ஸுக்கு ஃபைனான்ஸ் செய்யுங்கள். தாமதிக்காமல் அழையுங்கள். அகமத் தம்சீன், 4378607002.
9: ஹை ஃபைவ் பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.

0: நேரம் 6 மணி 1 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகள் அழைக்கலாம். 4165544040. அத்துடன் நமது நிகழ்ச்சிகளை eastfm.ca ஊடாக கேட்டு மகள முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்களுக்கு 4168241212 அல்லது eastfm102.7@gmail.com.
1: தொடர்ந்து 7 மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இப்பொழுது டொரண்டோ என்று பார்க்கின்ற பொழுது 17 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 10 டிகிரி செல்சியஸ், நாளை நாள் காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸ், பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். நாளை நாளின் அதிகூடிய வெப்பநிலையும் 24 டிகிரி செல்சியஸ். நாளை நாளை பொறுத்தவரை லேசான மலை தூறலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன.
0: ஏறுபொருள் விலையில் 3% இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடியே இருக்கின்றது. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாமா கோகுலன்?
1: நிச்சயமாக. எங்களோடு வணக்கம். வணக்கம்
0: வணக்கம் ஷான். சரி, ஷானை காணவில்லை. நீங்களும் உங்கள் விருப்ப பாடலுக்கு அழைக்கலாம். 4165544040.

கீனம் தோறும் திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6:05 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க அழைக்கலாம். 4165544000. ஸ்பார்க் லைன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா இணைந்து வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026. கலைமாமணி அருணாதர் ஸ்ரீராம், சத்யபிரகாஷ், அபிலாஷ் மற்றும் டொரண்டோ இளம் முன்னணி பாடல்கள் இணைந்து வழங்கும் பிரம்மாண்டமான மனதை மயக்கும் இசை இரவு ஜூன் 6 சனிக்கிழமை மாலை 6 பிக்கரிங் கசினோ ரிசோர்ட்டில். இந்நிகழ்ச்சிக்குரிய டிக்கெட்டுகளை டிக்கெட் மாஸ்டர் .ca மூலம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு ஸ்பெஷல் டிக்கெட் இவெண்டிலும் இன்றும் நாளையும் காலை 11 முதல் இரவு 8 வரை மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் மஜிசிட்டி மாலில் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளும் சிறப்பு வாய்ப்பு. டிக்கெட்டுகள் வேகமாக விற்பனையாகி வரும் நிலையில் இப்போதே உங்கள் இருக்கைகளை உறுதி செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 6473635529, 6473635529, எக்ஸ்க்ளூசிவ் மீடியா பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களுக்கு அழைக்கலாம். 4165544000.

0: ஆசை திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பாடல். நேரம் 6 மணி 12 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை தொடர்ந்து 7 மணி வரை கேட்டு மகளெல்லாம் அழைக்கலாம். 4 1 5 5 4 4 0 4 0.
1: இந்த பகுதியில் எங்களோடு பாடலோடு இணைந்திருக்கிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் ராஜன்,
2: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம் ராஜன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நலமா இருக்கின்றோம்,
0: சந்தோஷம். என்ன பாடல் ராஜனுக்கு என்று?
2: தர்மதுரையிலிருந்து ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் அனைவருக்காகவும் இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
0: சரி, நீங்க இந்த நேரத்துல என்ன செய்யணும் இந்த பாடலை கேக்குறீங்க?
2: நன்றி வணக்கம்.
1: கடந்த 7 மணி வரை நீங்களும் மேசே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்கலாம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பயணிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பயணிச்சு தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பயணிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர் ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 ரூபாய் விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் 599 ரூபாய்க்கு இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 1000 ரூபாய் விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்துச் செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999க்கு பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599க்கு பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட குழுவினர்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்பட தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட குழுவினர்களை செய்து கொள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கிற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-777

0: ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தோடு சகல விதமான ரியல் எஸ்டேட் அல்லது பைனான்சியல் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை தருகிறார்கள். ப்ரோடி முகவர்கள் ரவி ஆனந்தமணி, விக்னா சிவபாத சுந்தரம், 6476694663, 6476694663. கிரெடிட் மற்றும் இன்கம் எதுவாக இருந்தாலும் மோட்கேஜ் பெற்று தருகிறார் ரவி ஆனந்தமணி, 6476694663, 647 Oh My Home.
1: Ajax Nissan and Infinity il ippodhu limited time 0% offers. 2026 Nissan Rogue S 0% lease for up to 3 years. 2026 Nissan Rogue Platinum 0% finance for up to 5 years. 2026 Nissan Leaf 0% lease and finance for up to 5 years. 2025 Infinity QX50 0% finance and lease for up to 5 years. அத்துடன் 2 years free oil changes. உங்கள் கிரெடிட் லோ ஆக இருந்தாலும் வாகனம் ஒன்றை பெறும் வாய்ப்புள்ளது. தமிழில் பேச Muhammad Lebe, 437-477-7960, 437-477-7960.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் நடத்தும் கிரேட் 1 முதல் 10 வரையிலான மாணவர்களுக்கான கணித மற்றும் ஆங்கில பொது பரீட்சைகளுக்கான விண்ணப்பங்கள் தற்போது ஏற்கப்படுகின்றன. 416-726-4417 முதல் 3 இடங்களை பெறுகின்ற மாணவர்களுக்கு பெறுமதியான பரிசல்கள் வழங்கப்படுவதோடு 50% அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்களுக்கு வெற்றி கிண்ணங்களும் பரிசளிப்பு விழாவில் வழங்கப்பட உள்ளன. ஒரு பாடத்துக்கான கட்டணமாக $15, இரண்டு பாடங்களுக்கான கட்டணமாக $25 மறவிடப்படும். ஜூன் மாதத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த பரீட்சைகளுக்கு விண்ணப்ப முடிவு திகதி May 31 ஆகும்.
7: 416-726-4417.
8: நேரம் 6:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப் எம் எல் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165544400. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
9: வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: என்ன பாடல் விஜய்க்கு?
10: $2 million
8: வாங்கல. சரி, சந்தோஷம்.
9: அந்த அளவு சொல்லுங்க. சரி, உங்களுக்காக பாடல் வர போகின்றது. நன்றி விஜய் இணைந்து கொண்டமைக்கு.
8: நன்றி, வணக்கம். நீங்களும் அழைக்கலாம். 4165544400.

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: நீங்கள் ஒரு ரெஸ்டோரண்ட், சூப்பர் மார்க்கெட் அல்லது எந்த ஒரு பிசினஸ் வைத்திருந்தாலும் உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோவில் சிக்கலா? டோன்ட் வோரி, உங்கள் கேபிட்டலை அதிகரிக்க பிசினஸ் கேஷ் அட்வான்ஸ் லோனினை 72 hours $10,000 முதல் $3,00,000 வரை பெற்று உங்கள் பிசினஸ் அக்கவுண்டில் டிபாசிட் செய்யப்படும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591. இது மட்டுமின்றி உங்களுக்கு லாங் டேர்ம் லோனாக அப் டு $100,000 வரை மேஜர் பேங்கில் சிறந்த வட்டி விதத்தில் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனினை பெற்றுக் கொள்ள முடியும். கேபிட்டல் 24 லிமிடெட், 4165806591.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் மிக முக்கியமானவை என கெனடிய வெளிவிவகார அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளின் பின்னர் முதன்முறையாக சீனாவின் வெளிவகார அமைச்சர் கனடாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இக்கருத்தை வெளியிட்டுள்ளார். அதேவேளை கனடாவுக்கு வருகை தரும் சீனா சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை 2 ஆண்டுகளுக்கு முன்னரை விட கிட்டத்தட்ட 2 மடங்காகியுள்ளது.
5: ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை நீடிப்பது தொடர்பில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் உயர்மட்ட கலந்துரையாடலை நிகழ்த்தியுள்ளார். எனினும் எந்தவித முடிவுகளும் கலந்துரையாடலின் பின்னர் அறிவிக்கப்படவில்லை. அணு ஆயுத உற்பத்திகளை ஈரான் நிறுத்துவதுடன் ஹோமஸ் நீரிணையை முழுமையாகவும் கட்டணமின்றி திறக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார்.
4: தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்படும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 2 உதவி ஆய்வாளர்கள் உட்பட 18 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இடம்பெறவிருந்த குறித்த சிறப்பு அதிரடிப்படையின் 6 நிகழ்வு இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டமை பேசுபொருளாகிய சூழலில் இந்நியமனம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கும் உத்தரவு முதல் நாளில் முதலமைச்சர் விஜய் கையெழுத்திட்ட ஆணைகளில் ஒன்றாகும்.
5: இலங்கையின் வடக்கில் வவுனியாவில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி தேவையில்லை எனவும் நீதியும் சர்வதேச தலையீடும் தேவை என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: நேரம் 6:34 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4165544400. அடுத்த நேர் யார் என்று பார்க்கலாம்.
4: வணக்கம்.
6: ஹலோ.
4: வணக்கம். வணக்கம்
6: சோதிலிங்கம்,
4: எப்படி இருக்கிறீங்க?
5: என்ன பாட?
6: எனக்கு புருஷ லட்சணம் படத்துல பாலசுப்ரமணியம் யானையை படித்த பாட்டு தென்பட்டு பூவே பாட்டு.
5: ஒரு அழகிய பாடல் உங்களுக்காக வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு.
6: நன்றி.
5: நீங்களும் அழைக்கலாம். 4165544400. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரமில்லை, அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும். மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004593. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ். நீங்களும் உங்கள் விருப்ப பாடலை கேட்க அழைக்கலாம். 4165544400.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் அருள்மிகு வரசக்தி விநாயகர் மகோத்சவ விஞ்ஞாபனம் மே 16 காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி மே 26 செவ்வாய் மாம்பழ திருவிழா, மே 27 புதன் வேட்டை திருவிழா, மே 28 வியாழன் மாலை சப்பர திருவிழா, மே 29 வெள்ளி காலை 11 தேர் திருவிழா, மே 30 சனி காலை 11 தீர்த்த திருவிழா, மே 31 ஞாயிறு பூங்காவனம், ஜூன் 1 திங்கள் வைரவர் மடை. ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம், 10-865 பேவியூ அவென்யூ, 905-883-9109.
0: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
3: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
3: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6 4 7 9 6 2 1 5 6 9 6 4 7 9 6 2 1 5 6 9.
5: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே.
6: Weekend East FM Tamil 102.7.

0: பிப்ரவரி 14 திரைப்படத்தின் தொழில் தோய்ந்தது அந்த பாடல் நேரம் 6:47 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் இசை எக்ஸ்பிரஸ்.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
0: நேரம் 6:48 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சர் தரும் தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்கி வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும், எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரிய அளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பேட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குவீன் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போதோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கெனடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த புதிய குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளவாட கொள்வனவுகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இலக்கம் 80 ஃபின்ஸ்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.
3: சினிமா பாட்டு எழுதியிருக்காரு அவர், எழுதின பாட்டுல இருந்த சில வரியில் எடுத்து ஒரு டூயிட் பண்ணா எப்படி இருக்கும்?

0: ஓ மரியா.
1: நேரம் 6:55 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்.
2: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கின்றோம். நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தை அமைத்திருக்கின்றோம். இதுவரை நேரம் எங்களோடு இணைந்திருந்த இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளின் இசை எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் நீங்கள் இசை எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கலாம். அதே நேரத்தில் நாளை பொறுத்தவரை 5 தொடக்கம் 7 வரை 16 இணைந்து கொண்டு இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் பாடல்களை கேட்கலாம் என்றதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. நன்றி அனைவருக்கும். தொடர்ந்தும் 7 ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு சந்திக்கலாம்.

0: சூப்பரா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: உங்கள் இல்லங்களை மிக குறைவான விலையில் அப்கிரேட் செய்ய குட் லைஃப் ஃப்ளோரிங், சாலிட் ஹார்ட்வுட், என்ஜினியரிங் ஹார்ட்வுட், லக்ஸரி வைனல், லேமினேட், டைல்ஸ், கார்பெட், ஏராளமான தெரிவுகளில் ஃப்ளோரிங் ஆக்சசரிஸ், மோல்டிங் மற்றும் பேஸ்போர்டு மலிவு விலையில், கஸ்டம் ஸ்டேர்ஸ், அனைத்து விதமான ஃப்ளோரிங் இன்ஸ்டாலேஷனும் செய்து தரப்படும். GTAக்குள் ஃப்ரீ டெலிவரி. 1275 மார்னிங் சைட் அவென்யூ, யூனிட் 14, மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில், குட் லைஃப் ஃப்ளோரிங். 416-293-0550, 416-293-0550. goodlifeflooring.ca. RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் ஜூன் 1st திகதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கமன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Salon.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
0: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1066. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
4: இந்த கோடையை இசையோடு அர்ப்பரிக்க ஸ்பார்க்லைன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் பாஸ் மீடியா வழங்கும் ஸ்வர சங்கமம் 2026 ஜூன் 6 மாலை 6:01 பிக்கரிங் காசினோ ரெசார்ட்டில்.
5: இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை ticketmaster.ca, Markman Steels, New Ranganas Jewelry, Orange Building, Josie Hub, Montessori Shepherd, Roach Bakery, Markman Mactical, Hi-Fi Barbershop, Pickering Hill, Kartika Supermarket, Warden Lawrence, Photo Fast, Standard and Ritz and Oshawaville, Free Toppings Pizza. இந்த வெள்ளி சனி ஞாயிறு தினங்களில் Majestic City மோலிலும் டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புகளுக்கு 647-336-5529. எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் அண்ட் ஈவன் பை ஸ்பார்க்லைட் என்டர்டெயின்மெண்ட் இன்க்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஸ்டார் நைட்.

0: எஃப்எம் 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது முதல் 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளும் ஸ்டார் நைட் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸ்டார் நைட் என்று சொல்கின்ற பொழுது கெனடிய மற்றும் இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுடைய பாடல்கள், அவர்களை பற்றிய விடயங்களோடு அவர்களுடன் சந்திக்கின்ற பொழுது என்று சொல்லி நிகழ்ச்சி இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றது. தொடர்ந்து 9 மணி வரை நீங்களும் ஸ்டார் நைட்டுடன் இணைந்திருக்க முடியும்.
1: நீங்கள் உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புக்கு 416-824-1212 அல்லது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
0: வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. 19 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளினுடைய இரவு பொழுது 10 டிகிரி செல்சியஸ், நாளை நாள் காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸ், நாளை நாளின் பகல் பொழுது 24 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். லேசான மழைத்துறைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றது. பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் மிகில் கூட்டம் நிறைந்த ஒரு நாளாக நாளைய நாள் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
1: எரிபொருள் விலையும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது. இன்றைய ஸ்டார் நைட்டை அலங்கரிக்க வரும் முதலாவது பாடல் என்னடா, நேற்று வைகாசி விசாகம் கோகுலன் இல்லையா, அதால நாங்கள் இன்றைக்கு முருகனை அழைப்போமா?
0: ஒரே பக்தி கொண்டாட்டத்தோட வந்திருக்கீங்க நினைக்கிறேன்.
1: அப்படிதான்.
0: தொடர்ந்து நீங்களும் எங்களோடு 9 மணி வரை ஸ்டார் நைட்டோடு இணைந்திருக்கலாம்.
2: விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை, முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை, அவன் பன்னிரு தோளும் பயந்ததனி வலிக்கு துணை, வடிவேலும் செங்கோடன் மயூரமும்

0: தமிழத்து திரைப்படமான போராட்டம் திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்தது அந்த பழல் நேரம் 7:10 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்டி ஸ்டெஃபெமெல் ஸ்டார் நைட்.
1: தொடர்ந்து 9 வரை நீங்களும் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: எதிர்கால வெளியேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளபாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியாஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளபாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற இந்த வேர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேல் காணப்படுகின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர். 1299 விற்கப்படுகின்ற செக்ஷனல் சோஃபா, இது பெட்டுடன் கூடிய செக்ஷனல் சோஃபாவாக இருக்கின்றது. விசேட விலையில் $599 இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,000 விற்கப்படுகின்ற சோஃபா பெட் இப்பொழுது $499 மாத்திரமே. உடல் ஆரோக்கியத்துக்காக மக்கள் விரும்புகின்ற மெமரி ஃபோம் மெட்ரஸஸ் விசேட விலைக்களவில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சிங்கிள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மெட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மெட்ரஸினை நீங்கள் $349 பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்க இருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது. 3 இயர் வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. $1,500 விற்கப்படுகின்ற கிங் மெட்ரஸினை விசேட விலையில் $599 பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து தளபாடங்களும் 50% இருந்து தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் எவரெஸ்ட் பர்னிச்சர் உற்பத்தியாளராகவும் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு இன்னும் குறைவான விலைகளில் தளபாடங்களை வழங்கக்கூடியவாறு இருக்கின்றது. நேரடியாக நீங்கள் காட்சி அறிக்கை வருகின்ற பொழுது இந்த குறைக்கப்பட்ட விலைகளை அறிந்து கொண்டு உங்கள் தளபாட கொள்வனவுகளை நீங்கள் செய்துள்ள முடியும். உடனடியாக உங்களிடம் பணமில்லை என்றால் கூட கவலைப்படுத்த தேவையில்லை. 1 இயருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வழங்கப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி நீங்கள் தளபாட கொள்வனவுகளை செய்துள்ள முடியும். அனைத்து தளபாடங்களும் கையிருப்பில் இருக்கின்றன. உடனடியாக டெலிவரி கூட செய்யப்படுகின்றது என்கின்ற மகிழ்ச்சியான விடயத்தினையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றது. இலக்கம் 80 ஃபின்ச்டீன் ஸ்கொயர், ஃபின்ச் அண்ட் ஃபின்ச்டீன் சந்திப்பில் எவரெஸ்ட் பர்னிச்சர்.

0: weekend weekend east fm 102.7
1: மற்றாப்பளை கண்ணகியம்மன் பொங்கல் விழா ஜூன் முதலாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம், பிற்பகல் 5 மணிக்கு வெளிவீதியில் பொங்கல் ஆரம்பம், பிற்பகல் 7:30 மணிக்கு மங்கள தீபாராதனை, வாத்திய இசை அம்பாள் உள்வீதி வெளிவீதி உலா. வெளிவீதியில் பொங்கல் மற்றும் நேர்த்திக்கடன் செய்ய விரும்பும் அடியவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளவும். சீலன் 416-318-7875, தர்மினி 647-5795-96-02. பொங்கலுக்கு தேவையான அனைத்து ஒழுங்குகளும் செய்து தரப்படும். ஐயப்பன் ஆலய தொலைபேசி இலக்கம் 416-321-6104.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: Prisha Law Professional Corporation.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ள இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
1: உங்கள் சகலவிதமான காப்புறுதி தேவைகளையும் உங்களுக்கு பொருத்தமான முறையில் நிறைவேற்றி தருகின்றது பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். லைஃப், டிசபிலிட்டி, டிராவல், கிரிட்டிக்கல் மற்றும் சூப்பர்விசா இன்சூரன்ஸ்களுக்கும், RESP, RRSP மற்றும் ஏனைய இன்வெஸ்ட்மெண்ட்களுக்கும் நாடுங்கள். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390. 10-க்கும் மேலான நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றி தகுதியான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுத் தருகின்றார் பிரைட் விஷன் பைனான்சியல் கார்பரேஷன். வர்ணா கணபதி பிள்ளை, 416-844-7390.
7: The one and only Weekend Wonder, Weekend East FM.
8: Where are you?
7: Weekend East FM 102.7. Weekend East FM,
9: the greatest radio station.

0: நம் நாட்டு பாடகி விதுஷாயினி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 7:25 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: குகும் அம்சாரி போட்டிக்கின் 9வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்றும் நாளையும் 2 தினங்கள் மாபெரும் மலிவு விற்பனையும் டென்சேலும். 4 செமி சில்க் சாரீஸ் $100, 2 சாஃப்ட் செமி சில்க் சாரீஸ் $100, 2 செட்டிநாடு கோட்டன் சாரீஸ் $100, பேன்ராஸ் சாரி $150, பிரைட் மேட் சாரீஸ் ஃப்ரம் $50, காட்டன் சில்க் சாரீஸ் ஃப்ரம் $160, காஞ்சிபுரம் சாரி ஸ்டார்டிங் ஃப்ரம் $200. மணவரை கூரை சாரி விசேட விலையில், கிட்ஸ் கிளோத்ஸ் ஃப்ரம் $10, இன்னும் பல ஆடைகள் மலிவு விலையில். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ஆரஞ்சு பில்டிங், யூனிட் 114 குங்குமம் சாரி பொட்டிக். 416-452-0511.
0: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அசிஸ்டாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓடர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோல்ட் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையும். மாதாந்தம் பணம் செலுத்தி நகையும் வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும்போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599. கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.

0: சுபவீன் மற்றும் விதுஷன் பாடலை தந்திருந்தார்கள். எஃப்எம் 102 தசமேளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 7:43 நிமிடம். இந்த பொழுதில் எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: எவரெஸ்ட் பர்னிச்சர் தன்னுடைய அன்பு வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான அறிவித்தலை எடுத்து வருகின்றது. உலகத்தினுடைய தற்போதைய நிலைமைகள் காரணமாக விலை அதிகரிப்புகள் குறித்த கரிசனை அனைவர் மத்தியிலும் இருக்கின்றது. இவ்வாறான சூழலில் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதேவேளையில் தமக்கு தொடர்ச்சியாக ஆதரவினை வழங்க வாடிக்கையாளர்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் நோக்கத்திலும் எதிர்கால விலையேற்றங்கள் தொடர்பிலான கரிசனைகள் இல்லாமல் உங்களுக்கான தளவாட கொள்வனவுகளை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தினை எவரெஸ்ட் பர்னிச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாபெரும் வியர்ஹவுஸ் கிளியரன்ஸ் சேலினை எவரெஸ்ட் பர்னிச்சர் தருகின்றது. அனைத்து தளவாடங்களும் 50% முதல் தள்ளுபடி விலைகளில் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வன்னியருக்கு நோ இன்ட்ரெஸ்ட் நோ பேமெண்ட் பிளான் வசதிகளையும் எவரெஸ்ட் பர்னிச்சர் ஏற்படுத்தி தருகின்றது. எனவே பாரியளவில் சேமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக குறிப்பாக சிங்கிள் மெமரி ஃபோம் மேட்ரஸ் $149, டபுள் மெமரி ஃபோம் மேட்ரஸ் $249, குயின் சைஸ் மெமரி ஃபோம் மேட்ரஸினை நீங்கள் $349க்கு பெற்றுக்கொள்ள முடியும். யூனிவர்சிட்டி படிக்கின்ற மாணவர்களோ அல்லது நீங்கள் கேம்பிங் செய்யும் போறோ இலகுவாக சுருட்டி எடுத்து செல்ல முடியும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடெண்ட் ஸ்பெஷலாக இப்பொழுது அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸினை $49 பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் புதிதாக வந்திறங்கியிருக்கின்ற பவர் அட்ஜஸ்டபிள் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் $850 விற்கப்படுவது விசேட விலையில் $300 வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தரமான உறுதியான கனேடியன் மேட் சோஃபா செட் $2,500 விற்கப்படுவது 3-year வாரண்டியோடு இப்பொழுது $999 பெற்றுக்கொள்ள முடியும். அதேவேளையில் $1,800 விற்கப்படுகின்ற பெட்ரூம் செட்டினை விசேட விலையில் $950 பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் ஃப்ளோர் கிளியரன்ஸிலும் உங்களுக்கு ஏராளமான தளபாடங்கள் காத்திருக்கின்றன. $1,200 விற்கப்படுகின்ற கிங் பெட் விசேட ஃப்ளோர் கிளியரன்ஸ் சேலில் $200 இப்பொழுது எவரெஸ்ட் பர்னிச்சரில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: வினோத்குமார் 6477665189.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் 8:01 102 தசமகளின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். டொரண்டோ பெரும்பாகத்தில் வெப்பநிலை 17 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய நாளை பொறுத்தவரை அதிகூடிய வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. இன்றைய நாளை நிலவு பொழுது 10 டிகிரி செல்சியஸ், நாளைய நாளின் காலை பொழுது 13 டிகிரி செல்சியஸாக காணப்படுகின்றது. நாளைய நாள் சூரிய வெளிச்சம் மிகில் கூட்டம் நிறைந்தொரு பொழுதாக இருக்கும். லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றன.
1: உலகில் எங்கிருந்தாலும் நமது நிகழ்ச்சிகளை ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்.